உங்கள் அனைவருக்கும் இனிய மக்காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 2ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:51.

0: ஒருவனுக்கு வறுமைகளில் எல்லாம் பெரிய வறுமை நல்லறிவு இல்லாமையே ஆகும். பிற பொருள்கள் இல்லாமையை உயர்ந்தோர் வறுமையாக கருத மாட்டார்கள். குறள் எண் 841 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையாவையாது உலகு.
0: ஒருவனுக்கு வறுமைகளில் எல்லாம் பெரிய வறுமை நல்லறிவு இல்லாமையே ஆகும். பிற பொருள்கள் இல்லாமையை உயர்ந்தோர் வறுமையாக கருத மாட்டார்கள். குறள் எண் 841 அதிகாரம் புல்லறிவாண்மை.

குரளமுதம் கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் கிருஷ்ணமேணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை 19 காலை இதில் சுழல் விளக்கு. பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம், செய்தி கட்டுரை எழுதியவர் என் ஹேமாவதி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9 அரங்கிசையில் புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 11:02 இளைய பாரதம் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா முதல் பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்போர் பி கவி பொன்முத்து, எஸ் வல்லரசு, ஜே ஆசிஃபா கனி, வி ஹரிஸ்ரீ, எஸ் யமுனா, ஆர் சிவசங்கரன். அதனைத் தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு குறித்த கலந்துரையாடல். பங்கேற்போர் பி அபிநயா, வி வெற்றிச்செல்வி, வி துர்காதேவி. 12:10 சங்கீத சாரல், இதில் லாவண்யா சுந்தரராமன் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுத நீர்நிலைகள் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமைமிகு பாரதம் மனங்கவர் சென்னை மாநகர் உரைச்சித்திரம், எழுதியவர் கே புருஷோத்தமன், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். வானிலை மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 355 பகுதி. 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன். 7:25 பண்ணச்செய்தி. 7:30 உழவர் உலகம், வாழையில் உர மேலாண்மை குறித்த உரை வழங்குபவர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெய்கணேஷ் அவர்கள். 8:45 ஆங்கில நிகழ்ச்சியில் கேலக்ஸி அண்ட் பியாண்ட், மில்கி வே குறித்த உரையாடலின் நிறைவு பகுதி. பங்கேற்போர் விஞ்ஞானி டாக்டர் வெங்கடேஸ்வரன் மற்றும் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் தொடர்பாளர் பதிப்பாசிரியர் பி ஸ்ரீகுமார். 10:00 அகில பாரத இசையில் சங்கனச்சேரி சிபி மாதவன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு ஒரு புதிய பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கூப்பா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த்

0: தெரிவித்துள்ளார். மதுரை அருகே கான்கிரீட் குழியில் மண் சரிந்ததால் அதில் சிக்கி இரண்டு பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் புகழ்பெற்ற 2025 ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.
3: .3 விவித் பாரதி தமிழகமில் இன்று இரவு 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
4: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். நமக்கு வந்து சினிமா துறையிலையோ இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங்காக வரணுன்ற போது பெருசாக வந்து கைடன்ஸ் கிடைக்கல, அப்போ வந்து காலேஜஸே கிடையாது. அப்படிலாம் இருந்தப்ப நம்ம வந்து அதே அடுத்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படின்றதுல தான் மெயினாக வந்து இந்த துறைக்கு வந்தது. தீக்குள்

0: கேட்க மறக்காதீங்க.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: மனிதனை உயர்த்தி துன்பத்திலிருந்து நீக்க உதவ வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன. விவேகம் இல்லாத அன்பு பல நேரங்களில் மனிதனை முட்டாளாக்கிவிடும். ஆனால் அறிவுடன் கூடிய அன்பு உறவுகளையும் வாழ்க்கையையும் நிலைநிறுத்தி மனிதனை பொறுப்புள்ளவனாகவும் உயர்ந்தவனாகவும் மாற்றும். பிறர் குறையை தேடாதே, நம்மை நாமே திருத்திக் கொள்வதே உண்மையான முதிர்ச்சி. ஒருவரின் வாழ்க்கையையும் சூழ்நிலைகளையும் முழுமையாக அறியாமல் குறை கூறுவது அறமல்ல. பிறரை சுட்டி காட்டி குறை கூறுவதை காட்டிலும் நம்மை செதுக்கிக் கொள்வதே உயர்ந்த வாழ்க்கை. அடுத்தது பரபரக்க வேண்டாம். இது இன்றைய மனித வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு அறவுரை. மனித மனம் எப்போதும் அவசரத்திலும் ஓட்டத்திலும் வாழ விரும்புகின்றது. ஆனால் அந்த பரபரப்பே நம் அமைதியையும் தெளிவையும் கெடுக்கிறது. அதனால்தான் ஆசிரியர் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். அவசரத்தில் நாம் பார்த்ததை உடனே நம்புகின்றோம், கேட்டதை உடனே ஏற்றுக்கொள்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கின்றோம். இதனால் மனக்குழப்பமும் தவறான புரிதல்களும் உருவாகின்றன. நாம் எப்போது நிதானமாக சிந்திக்க தொடங்குகின்றோமோ அப்போதுதான் உண்மையான விழிப்புணர்வு பிறக்கிறது. நம் எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகள் ஆகியவற்றை தெளிவாக அறிய முடிகின்றது. பரபரப்பு ஒரு கணநேர அவசரம் மட்டுமே. ஆனால் அமைதி வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும் மற்றும் வாழ்க்கை முழுவதையும் பாதுகாக்கும் ஆற்றல் கொண்டது. நிதானமாக வாழ்வதே தன்னை உணர்ந்த மனிதனின் அடையாளம். கற்றலும் அனுபவமும் எவ்வளவு படித்தோம் என்பது முக்கியமல்ல, அந்த படிப்பு நம் குணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்பதே முக்கியம். கல்வி என்பது வெறும் தகவல் சேகரிப்பு அல்ல, அது உள்ளத்தில் அமைதியையும் செயலில் நேர்மையையும் கொண்டு வர வேண்டும். அனுபவபூர்வமாக எதையும் உணர்ந்து செயல்படுவதே உண்மையான அறிவு. குருஞான சம்பந்தர் காட்டும் இந்த வாழ்வியல் நெறிகள் மிக எளிமையானவை. அகந்தையை தவிர், அன்போடு அறிவை சேர், பிறரை குறை கூறாதே, எதற்கும் பரபரக்காதே, நிதானமாக வாழ்ந்து உன்னை உணர். இந்த அறங்களை நாம் கடைபிடித்தால் நாமும் மேன்மையான மனிதர்களாக மாறலாம், உலகையும் ஒரு சிறந்த இடமாக மாற்றலாம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி நேர்களே, இப்போது நாம் கலந்து கொள்ளவிருக்கும் நிகழ்ச்சி வழிபாடு. முதலில் கே. வீரமணி பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை நாம் கலந்து கொண்ட நிகழ்ச்சி வழிபாடு, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 9 நாள் சனிக்கிழமை. நிகழ்ச்சியை கேட்க முன்,
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: உழவர்களுக்கான செய்திகள், கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்புச்சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடைக்காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். அன்பார்ந்த விவசாயிகளே, மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன்வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள், புழுக்காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக

6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில், மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூண்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழுகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய் கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல் லிட்டருக்கு 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமே தாட்சம் லிட்டருக்கு 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம். நெல்லில் பாக்டீரியா இலை கருகல் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும் அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து நெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடு நரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரமளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழித்தல். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும். வேளாண் ஆலோசனைகள்: நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமே தாட்சம் ஹெக்டருக்கு 100 கிராம் அல்லது டைமெத்தோயேட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் தென்பட்டால் அதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 மில்லி கார்போசல்ஃபான் அல்லது ஏக்கருக்கு 600 கிராம் காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் அறிகுறி தென்படும் பட்சத்தில் ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன் டாசிம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு 2.5 கிலோ இட வேண்டும் அல்லது லிட்டருக்கு 5 மில்லி பேசிலஸ் சப்டிலிஸ் ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். கோடை காலங்களில் 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவி வட்டப்பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார் கழிவு பரப்பி மண் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். தேங்காய் மட்டைகளை குழிந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்டப்பாத்திகளிலோ அல்லது 2 தென்னை வரிசைகளுக்கு இடையிலோ புதைத்து வறட்சிகளை தாங்க ஏற்பாடு செய்யலாம். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே

0: உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் தண்ணீரில் லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து ஓலையின் அடிப்புறம் தெளிக்கவும். இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் இதற்கு இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் நுண்ணூட்டங்களும் உயிர் உரங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அசோஸ்பைரில்லம், ரைசோபியம், அசட்டோபாக்டர் ஆகிய நுண்ணுயிர்கள் காற்றில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து தருகின்றன. பாஸ்போபாக்டீரியாக்கள் மணிச்சத்தை கரைத்து பயிருக்கு அளிக்கின்றன. அந்த வகையில் சாம்பல் சத்தளிக்கும் ரசாயன பொட்டாஷ் உரத்திற்கு மாற்றாக பொட்டாஷ் பாக்டீரியா எனும் உயிர் உரம் மண்ணில் உள்ள சிலிகான் சத்தை கரைக்கிறது. சாம்பல் சத்தும் தானாக கரைந்து வெளியாகிறது. பொட்டாஷ் பாக்டீரியா உயிர் உரம் வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் போதுமானது. விவசாயிகளே, நெல் இலை சுருட்டு புழு கட்டுப்பாடு பற்றி அறிந்து கொள்ளலாம். 5 கிலோ வேப்பங்கொட்டை சாறு திரவத்தை எடுத்து 3 லிட்டர் கோமிய கலவையுடன் 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தெளிக்கவும். குளோரிபைரிபாஸ் 1 ஏக்கருக்கு 0.5 லிட்டர் அல்லது இமாம்பென்சோயேட் 1 ஏக்கருக்கு 200 கிராம் தெளிப்பதும் கட்டுப்படுத்தும். அந்துப்பூச்சி நடமாட்டத்தை 1 ஏக்கருக்கு 1 இனக்கவர்ச்சி பொறி வைப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம். தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணைய தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களையும் அவர் வழங்கவுள்ளார். இதுவரை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 18 வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் சுமார் 12,00,000 பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை ஐசிஎம் வளாகத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். இதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் விழாக்களில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். வருவாய்த்துறை மூலமாக மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதால்

0: அந்த துறையை முதலமைச்சரிடம் தாம் கேட்டு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று சென்னையில் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறநிலையத்துறை உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்பிக்கையான தூய்மையான நிர்வாகத்தை வழங்க மக்கள் தங்களுக்கு வாக்களித்திருப்பதாக கூறினார். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவிக தலைமையிலான அமைச்சரவையில் சேர்ந்திருப்பது அவர்களது கட்சியின் விருப்பம் என்று கூறினார். புதிய அரசு செயல்பட அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்போதே அந்த அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது பொருத்தமாக இருக்காது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் 3,570 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னை மற்றும் எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் இருந்து நாள்தோறும் 3,00,000 டன் சரக்குகள் என 107 மில்லியன் டன் சரக்குகள் கடந்த நிதியாண்டில் கையாளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கடந்த நிதியாண்டு 2,04,165 கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்கள் 2,400 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தெற்கு ரயில்வேயில் சென்னை அருகோணம் மார்க்கத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் முடிந்துள்ளன. இதனால் ரயில் பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் 2025-26 நிதியாண்டில் பல்வேறு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள வளைவுகளின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்திலும் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. பயண நேரம் குறைக்கப்பட்டிருப்பதால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று வருவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: சென்னை அரக்கோணம் இடையே பயண நேரம் கணிசமாக குறைந்திருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
3: என் பேர் வெங்கடேசன். நான் காட்பாடில இருந்து டெய்லி சென்னைக்கு டிராவல் பண்றேன். முன்ன 3 ஹவர் 2 ஹவர் ஆகும் பயணம் போறது வரதுக்கு. இப்போ 1.5 ஹவர் இல்ல 2 ஹவர் ஆகுது வண்டி. இப்போ ரயில்வேக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது மெயினா ஃபாஸ்டா போகுது, ஃபாஸ்டா வருது. ரயில்வே நல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இந்த மாதிரி பயணிகளுக்கு எல்லாம் நல்லா போய் வரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. எங்களுக்கு ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால பயண நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இது ரயில்வேக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வளிமண்டல சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா தடையாக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர்

0: திரு அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் திருமதி துல்சி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தில்லியில் உள்ள சாஸ்திரி பூங்கா மரசாமான்கள் விற்கும் சந்தையில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. மிசோரம் அசாம் மாநிலங்களில் வருவாய் புலனாய்வு துறையினர் நேற்று நடத்திய சோதனையில் 60,000 கிலோ வெளிநாட்டு பாக்குகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கோபா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் திருப்பத்தூரில் நேற்று நிறைவடைந்தது. மதுரை அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் விஸ்வக்குடி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கின. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக 80-க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சென்னை தரமணையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று இரவு 7:30 லக்னோவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. முதல் போட்டியில் பஞ்சாப் அணி 8-2 என்ற கோல் கணக்கில் கர்நாடக அணியை வென்றது. இரண்டாவது போட்டியில் ஜலந்தர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை சரக்கு மற்றும் சேவை வரி அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் மும்பை அணி 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலை

புவி வெப்பமடைதல் என்பது ஏதோ ஒரு எதிர்கால பிரச்சனை அல்ல. அது நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒரு கசப்பான உண்மை. பூமியின் வளிமண்டலத்தில் பசுமையுள்ள வாயுக்களின் அளவு அதிகரிப்பதால் பூமியின் சராசரி வெப்பநிலை தொடர்ந்து உயர்வதையே நாம் புவி வெப்பமடைதல் என்று சொல்கிறோம். இயற்கையின் மீது நாம் தொடுத்த போரே இதற்கு காரணம். நிலக்கரி, பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை நாம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதால் வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தை சுற்றியுள்ள ஒரு போர்வையைப் போல செயல்பட்டு சூரிய வெப்பத்தை வெளியேற விடாமல் தடுத்து விடுகிறது. காடுகளை அழித்தல் இந்த நிலையை இன்னும் மோசமாக்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கார்பனை உறிஞ்சும் நுரையீரல்களை நாமே வெட்டி எரிந்து கொண்டிருக்கிறோம். உலகம் 1.5 டிகிரி செல்சியஸ் என்ற ஆபத்தான எல்லையை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. துருவப் பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் மட்டம் உயர்ந்து வருகிறது. இது தொடர்ந்தால் சென்னை, மும்பை போன்ற கடற்கரை நகரங்கள் எதிர்காலத்தில் கடலுக்குள் மூழ்கி போகும் அபாயம் உள்ளது. இது ஒரு பயமுறுத்தல் அல்ல, அறிவியல் பூர்வமான எச்சரிக்கை. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெப்ப அலைகள் மனித ஆரோக்கியத்தையும் விவசாயத்தையும் ஏற்கனவே சிதைக்க தொடங்கிவிட்டன.

0: வேகற்ற பருவமழை, தீவிரமான புயல்கள் மற்றும் நீடித்த வறட்சி ஆகியவை இதன் நேரடி விளைவுகள். ஒருபுறம் பெருவெள்ளம், மறுபுறம் குடிநீர் பற்றாக்குறை என்று இயற்கை சமநிலையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. பல விலங்கினங்கள் மற்றும் தாவரங்கள் தங்களின் வாழ்விடங்களை இழந்து அழிந்து போகின்றன. இது தொடர்ந்தால் மனித குலத்திற்கான உணவு பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறும். மரம் நட்டால் எல்லாம் சரியாகி போகும் என்பது ஒரு எளிய தீர்வுதான். ஆனால் அது மட்டும் போதாது. நாம் ஆற்றல் பயன்பாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சூரிய சக்தி மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாற வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து நுகர்வு கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். பூமி நமக்கானது மட்டுமல்ல, நமது எதிர்கால சந்ததியினருக்கானது. நாம் இன்று எடுக்கும் ஒவ்வொரு சிறு நடவடிக்கையும் பூமியின் வெப்பத்தை குறைக்க உதவும். புவி வெப்பமடைதலை தடுப்பது என்பது ஒரு விருப்பம் அல்ல, அது நமது கட்டாயம். காலம் கடந்து கொண்டிருக்கிறது, செயல் இப்போதே தொடங்க வேண்டும்.
1: இடம்பெற்றது சூழல்.

0: தொடர்பது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 30.4 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 60%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 30.3 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 66%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். வெப்ப அலை நீடிப்பதோடு மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கும் வாய்ப்புண்டு. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தொடங்கி 26ஆம் தேதி வரை தென் தமிழ்நாடு கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, கன்னியாகுமரி கடல் பகுதிகள் மற்றும் கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவுகள், மாலத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 7 மணி.
1: ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம். எழுதியவர் என் ஹேமாவதி.
2: மத்திய கிழக்கில் மிக பெரும் போர் சூழல் நிலவி வரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட 5 நாள் சுற்றுப்பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மேற்கொண்டுள்ள தாக்குதலால் உலகம் இயல்பை தொலைத்து நிற்கிறது. உலகின் ஆகப்பெரிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் தடை விதித்து உலகத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. அதன் காரணமாக பெரும்பாலான நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் உற்பத்தி மண்டலமான வளைகுடா நாடுகள் மீது ஈரான் இலக்கு வைத்து தாக்குகிறது. அதனால் அந்நாடுகளில் உள்ள எரிபொருள் உற்பத்தி மையங்களும் சுத்திகரிப்பு நிலையங்களும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கின்றன. ஹார்முஸ் நீரிணை வழியாக அவ்வப்போது இந்திய கப்பல்கள் வர ஈரான் அனுமதி அளித்தாலும் நம் தேவைக்கான அளவுக்கு எரிபொருள் கிடைப்பதில் சற்று தேக்கம் ஏற்பட்டுள்ளது. பல வருடங்களுக்கு முன்பே நம் தலைவர்களின் தொலைநோக்கு புரிந்துணர்வால் ரஷ்யா போன்ற நாடுகளில் இருந்தும் கச்சா எண்ணெய் வாங்க தொடங்கிவிட்டோம். அதனால் இப்போது இந்த பேரிடரை நம்மால் சமாளிக்க முடிகிறது. ஆயினும் இதே நிலை நீடித்தால் நாம் பெரும் தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என சில நாள்களுக்கு முன்பு எச்சரிக்கை விடுத்திருந்தார் நமது பிரதமர். இந்த சூழலில்தான் வர்த்தகம், தொழில்நுட்பம், எரிசக்தி, பாதுகாப்பு, புத்தாக்கம் மற்றும் பசுமை வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் வளைகுடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் உறவை மேம்படுத்தும் நோக்கிலான பிரதமரின் 5 நாள் வெளிநாட்டு பயணம் அமைந்தது. கடந்த மே 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தில்லியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் முதலில் ஐக்கிய அரபு எமிரேட் சென்றார். அபுதாபி நகரில் அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் ஜயீத் அல் நஹியான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்றார். பிரதமருக்கு பாரம்பரிய ரீதியிலான ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பிறகு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபருடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பெட்ரோல்

எரிசக்தி இருப்பு, எல்பிஜி விநியோகம் ஆகிய விவகாரங்கள் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மே 16 அன்று அங்கிருந்து ஐரோப்பிய நாடான நெதர்லாந்துக்கு பயணமானார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாம் பெரன்சன், இந்திய தூதர் குமார் துஹின் ஆகியோர் அவரை வரவேற்றார்கள். ஹேக் நகரில் உள்ள ஹூயிஸ்டன் போஷ் அரண்மனையில் இந்தியா நெதர்லாந்து உயர்மட்ட சந்திப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அங்கு சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியை நெதர்லாந்தின் மன்னர் வில்லம் அலெக்சாண்டர், ராணி மேக்சிமா ஆகியோர் வரவேற்றனர். நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே 17 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குறிப்பாக இந்தியாவின் டாடா நிறுவனமும் நெதர்லாந்தின் ASML நிறுவனமும் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் குஜராத்தின் துலேராவில் அமையவிருக்கும் அதிநவீன செமி கண்டக்டர் தொழிற்சாலைக்கு நெதர்லாந்து தனது தொழில்நுட்ப ஆதரவை வழங்க உள்ளது. 2030 வரை வர்த்தகம், பாதுகாப்பு, விண்வெளி, முதலீடு, செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டது. இந்திய மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் நெதர்லாந்தில் படிக்கவும் வேலை செய்யவும் ஏதுவாக விசா விதிமுறைகள் எளிதாக்கப்படுவது தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இதன் பின்னர் இந்திய வம்சாவளியினர் நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு மோடி, வளர்ச்சியடைந்த நாடுகள் போல் ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியாவும் விரும்புகிறது, அதேபோல் உலகளாவிய உற்பத்தி மையமாகவும் பசுமை எரிசக்தி மையமாகவும் உலக பொருளாதார வளர்ச்சி மையமாகவும் இருக்க இந்தியா விரும்புகிறது. இந்தியாவின் ஆசைகள், எண்ணங்கள், முயற்சிகளுக்கு எல்லையே இல்லை. எல்லா பொருட்களும் மேக் இன் இந்தியாவாக இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம். இதன் மூலம் இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக மாறும் என்று குறிப்பிட்டார். நெதர்லாந்தில் உலக புகழ்பெற்ற அப்ஸ்லோடைக் அணைக்கு நேரில் சென்று பார்வையிட்டார் பிரதமர். நெதர்லாந்து நாட்டின் பெரும் பகுதி கடல் மட்டத்திற்கு கீழே உள்ளதால் அந்நாடு பல நூற்றாண்டுகளாக கடல் நீர் உட்புகும் ஆபத்தை எதிர்கொண்டு வருகிறது. இதற்கு தீர்வாக கட்டப்பட்டதே இந்த 32 கிலோமீட்டர் நீளம் கொண்ட தடுப்பணை. நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இந்த அணைக்கு சென்ற பிரதமர் திரு மோடி இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார். பிரதமரின் இந்த பயணத்தின்போது நெதர்லாந்து இந்தியர்களுக்கு ஆகச்சிறந்த பரிசொன்றை வழங்கியது. ராஜேந்திர சோழன் காலத்து ஆனைமங்கலம் தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. மாமன்னன் ராஜராஜ சோழனின் 21வது ஆட்சியாண்டில் கிபி 1005 நாகப்பட்டினத்தில் விஜய கிடாரத்து அரசன் மார விஜயோத்துங்கவர்மனால் கட்டப்பட்ட சூளாமணி வர்ம விகாரம் என்ற புத்த விகாரத்திற்கு 97 வேலி பரப்பு கொண்ட ஆனைமங்கலம் கிராமத்தை ராஜராஜ சோழன் பள்ளி சந்தமாக வாய்மொழியாக தானம் வழங்கினார். அவரது மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் இதை எழுத்துப்பூர்வமாக பட்டயம் வெட்டி உறுதி செய்தார். நெதர்லாந்தில் இருந்த இந்த வரலாற்று பொக்கிஷங்களை பிரதமரிடம் திருப்பி அளித்தது நெதர்லாந்து. இந்தியாவின் கலாச்சார பாரம்பரிய மீட்பு முயற்சிகளில் கிடைத்த முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் புறப்பட்ட பிரதமரை நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டன் விமான நிலையத்திற்கே வந்து வழி அனுப்பி வைத்தார். ஸ்வீடனில் உள்ள கோதன்பர்க் விமான நிலையத்தில் வந்திறங்கிய பிரதமரை அந்நாட்டின் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டசன் வரவேற்றார். பின்னர் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டசனுடன் பிரதமர் திரு மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லயனுடனும் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். அதன்பின் திரு உல்ஃப் கிறிஸ்டசன் திருமதி உர்சுலா வாண்டர்லயன் ஆகியோருடன் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார் பிரதமர் திரு மோடி. ஸ்வீடன் இந்தியா இடையிலான தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவுக்கான வழித்தடத்தை உருவாக்குவதில் நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்றார். பின்னர் கோதன்பர்க் நகரில் நடந்த ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை மாநாட்டில் பிரதமர் திரு மோடி கலந்து கொண்டார். இதில் ஸ்வீடனின் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் திரு மோடி கலந்துரையாடினார். அப்போது இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு ஸ்வீடன் தொழிலதிபர்களுக்கு திரு மோடி அழைப்பு விடுத்தார். பிறகு இருதரப்புக்கிடையே சிறப்பான உறவுக்காக பிரதமர் மோடி அளித்த பங்களிப்பு, அவரது தலைமை பண்பினை அங்கீகரிக்கும் வகையில் ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதை வழங்கி கௌரவித்தார் அந்நாட்டின் இளவரசி விக்டோரியா. இதையடுத்து மே 18 ஸ்வீடனிலிருந்து 43 பிறகு நார்வேக்கு பயணம் செய்யும் இந்திய பிரதமர் என்ற பெருமையோடு அந்நாட்டின் ஆஸ்லோ நகரில் தரையிறங்கினார் திரு நரேந்திர மோடி. அவரை

0: நார்வே பிரதமர் திரு ஜோனஸ் கர்ஸ்டர் விமான நிலையத்தில் வரவேற்றார். பிறகு இரு தலைவர்களும் அரசு விருந்தினர் மாளிகையில் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான பேச்சு நடத்தினர். அப்போது உயர்தர சுகாதார சேவைகள், டிஜிட்டல் சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, மருத்துவ தொழில்நுட்ப ஆராய்ச்சி ஆகியவற்றுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிறகு ஆஸ்லோவில் நடைபெற்ற விழாவில் நார்வேயின் மேன்மை பொருந்திய மன்னர் ஐந்தாம் ஹரால் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதை வழங்கினார். இந்த விருது வெளிநாட்டு தலைவர்களுக்கு வழங்கப்படும் நார்வேயின் மிக உயர்ந்த கௌரவமாகும். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு மோடி, இந்த விருதை வழங்கியதற்காக ஐந்தாம் ஹரால் மன்னருக்கும் நார்வே மக்களுக்கும் தனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்தார். இது இந்திய மற்றும் நார்வே மக்களிடையே நிலவும் நீடித்த நம்பிக்கை மற்றும் பாசத்திற்கு கிடைத்துள்ள மரியாதை என்றும் குறிப்பிட்டார். பின்னர் ஆஸ்லோ நகரில் நடந்த நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டிலும் அவர் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டிற்கு முன்னதாக ஐஸ்லாந்து, பின்லாந்து மற்றும் டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தனித்தனியாக சந்தித்து பேசினார். ஐந்து நார்டிக் நாடுகளும் இணைந்து 1.9 டிரில்லியன் டாலருக்கும் அதிகமான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டுள்ளன. நார்வே பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திரு மோடி அடுத்ததாக இத்தாலி நாட்டுக்கு புறப்பட்டுச் சென்றார். அந்நாட்டின் தலைநகரான ரோம் நகரில் பிரதமர் திரு மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக விமான நிலையத்தில் பிரதமர் திரு மோடியை இத்தாலி நாட்டின் துணை பிரதமர் ஆண்டோனியோ டஜானி நேரில் சென்று வரவேற்றார். தொடர்ந்து இத்தாலியில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பிரதமர் திரு மோடி கலந்துரையாடினார். அந்நாட்டு பிரதமர் திருமதி மெலோனிக்கு மெலடி சாக்லேட் பரிசளித்தார் நம் பிரதமர். அதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்தார் இத்தாலி பிரதமர். பிறகு ரோம் நகரில் இரு தலைவர்களும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்தினர். பிறகு இரு நாடுகளின் சார்பில் கூட்டு பிரகடனம் வெளியிடப்பட்டது. தனது 5 நாடுகள் பயணங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்து அந்நாட்டு மக்கள் மற்றும் தலைவர்களின் மனங்களை வென்று இந்தியா திரும்பியிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. சர்வதேச பதற்றங்களால் இந்தியா தாக்கத்தை சந்திக்கும் என்று அச்சம் எழுந்துள்ள நிலையில் பிரதமரின் இந்த பயணம் அதை குறைக்கும் என்று தீர்க்கமாக நம்பலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம், எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் அடுத்து தொடருவது
3: அமுதம். வழங்குகிறார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
4: 15 கீழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருளில் போரை மட்டுமே பாடப்பெற்ற நூல் களவழி 40. இதன் ஆசிரியர் பொய்கையார். சோழன் செங்கனானும் சேரமான் கணைக்கால் இரும்பரையும் திருப்போர் புறத்தில் போரிட்டனர். போரில் வென்ற சோழன் செங்கனான் சேரமான் கணைக்கால் இரும்பொறையை பிடித்து வந்து சிறையில் அடைத்து வைத்திருந்தான். இதனை அறிந்த பொய்கையார் சோழன் செங்கனானை பார்த்து அவனுடைய போர்த்திறத்தை புகழ்ந்து பாடியதுதான் களவழி 40. சோழன் மகிழ்ந்து, உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள், தருகிறேன் என்று புலவரிடம் கூறினான். பொய்கையார் தன் நண்பன் சேரமான் கணைக்கால் இரும்பொறையை சிறையிலிருந்து விடுவித்தல் வேண்டும் என கேட்க, போய் அழைத்து கொண்டு போங்கள் என்றான் சோழன். சிறையில் இருந்த சேரமான் சிறைக்காவலனிடம் குடிக்க தண்ணீர் கேட்க, அவன் காலந்தாழ்த்தி கொண்டு வந்ததுடன் தண்ணீரை இடக்கையால் கொடுக்க, தன் மானம் இழந்து அந்த தண்ணீரை சேரமான் வாங்கி குடிக்காமல் மறுத்து தனக்கு நேர்ந்த அவமானத்தால் குழவி இறப்பினும் என்னும் பாடலை இயற்றிவிட்டு இறந்து போனான். சிறைக்கு வந்த பொய்கையார் சேரமான் இறந்து கிடப்பதைக் கண்டு மன வருந்தினார். இதை கேள்வியுற்ற சோழனும் மிகவும் வருத்தப்பட்டான். களவழி 40 பாடப்பட்டதற்கான காரணம் இவ்வாறு உரைக்கப்படுகின்றது. களவழி 40 யானை போர் பற்றிய செய்திகளே மிகுதியாக காணப்படுகின்றன. சோழன் செங்கனான் பகைவரை கொன்ற போர்க்களத்தில் அஞ்சத்தக்க கடிய தேரை சிதைத்து அந்த தேரின் உருளையினை சுமந்து எழுந்த யானைகள் அகன்ற வானத்தில் செல்லுகின்ற ஞாயிறு அடைந்த மலையை ஒத்தன. இதனை பொய்கையார் உருவக் கடுந்தேர் முறுக்கி மற்ற அத்தேர் பருதி சுமந்து எழுந்த யானை இரு விசும்பில் செல்சுடர் சேர்ந்த மலை போன்ற செங்கன்மாள் புல்லாரை

0: இரத்த கலர்த்து என்னும் பாடலால் புலப்படுத்துகின்றார். சிவந்த கண்களையும் வரிகளையும் உடைய வரால் மீன்கள் பிறலும் காவிரி நாட்டை உடைய செங்கற்சோழன் தன்னோடு போர் செய்தாரை கொன்ற போர்க்களத்தில் நீலமலையே ஒத்து தோன்றும் யானைகள் போரின் கண் கலக்கி சாதிலிங்க மலையைப் போல சிவந்து தோன்றின. போர்க்களத்தில் யானைகள் யானைகள் மேல் சாய நீங்காமல் மகளிரின் கண்களை ஒக்கும் கடிய அம்புகள் எவ்விடத்தும் பாய்ந்து அவற்றின் உடலை மறைத்தலால் அவை மலைகளில் குருவியின் கூடங்கள் மொய்த்திருப்பவற்றை ஒக்கும். போர்க்களத்தில் வழி இழந்தவர்கள் போகவிட்ட முரசம் உதிரத்தில் படிந்து தம் தொழிலை தவிர்த்து படைகளால் ஊறுபட்டு கண்புலன் இழந்த யானைகள் உதைத்தலால் மேகம்போல் இழுமென முழங்கின. போர்க்களத்தில் கவளத்தை கொள்ளும் யானைகள் தம் துதிக்கைகள் துண்டுபடுத்தப்பட்டு பையை போல விளங்கும் ஒளியை உடைய சிவந்த உதிரத்தை உமிழ்ந்தன. போர்க்களத்தில் குடைகளை வீழ்த்தும் யானைகள் புகுந்த இடமெல்லாம் பிணங்கள் விளங்க தச்சனால் வினை செய்யப்படும் இடங்கள் போல தோண்டின. கொல்யானை பாய குடைமுறுக்கி எவ்வாயும் புக்கவாயெல்லாம் பிணம்பரங்க தச்சன் வினைபடு பள்ளியில் தோன்றுமே செங்கன் சினமால் பொருத களீரு. போர்க்களத்தில் உதிரத்தால் சேறுபட்ட செஞ்சேற்றில் செல்லுகின்ற யானைகள் வெகுண்டு மிதித்தலால் குழியான இடங்களிலிருந்த சிவந்த உதிரங்கள் செம்பூக்களை தரும் நீர்மடாவை ஒத்தன. பொய்கையார் ஓமைகள் வழி போர்க்களத்தில் இருந்த யானைகள் பற்றி களவழி நாற்பதில் நன்கு எடுத்து ஏம்பியுள்ளார்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
2: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம். மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
3: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான்.
2: ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
4: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
5: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் மற்றும் அந்நாட்டு தூதுக்குழுவினரை வரவேற்று பேசுகையில் இதனை குறிப்பிட்ட அவர், இந்தியாவும் சைப்ரஸும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மிக நெருங்கிய உறவை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது இருதரப்பு உறவு உத்திசார் கூட்டாண்மை என்ற அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாகவும் இது இரு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஆழமான நம்பிக்கையை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நிதி சேவைகள் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த உறவு ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்துள்ளதாக திருமதி முர்மு மகிழ்ச்சி தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. புதுதில்லி வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று தெரிவித்த அவர்கள், ஐநா சபையால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு

0: மற்றும் அதனுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை கூட்டாக எடுப்பது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுப்பது, இணையதளம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவதை கண்காணிப்பது போன்ற விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நூலக மனிதர் என்று போற்றப்படும் பி என் பணிக்கரின் கதை என்ற புத்தகத்தை நேற்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். மின் புத்தகங்கள், டிஜிட்டல் ஆவண காப்பகங்கள், இணையதளங்கள் வாயிலாக நூலகங்கள் டிஜிட்டல் யுகத்தில் நுழைந்துள்ள நிலையில் இளைஞர்கள் கைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருப்பது கவலை அளிப்பதாக கூறினார். இதன் காரணமாக இளைஞர்களிடையே ஆழமாக சிந்தித்து படிக்கும் பழக்கம் மறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாசிப்பை நிறுத்தும் சமூகம் சிந்திக்கும் திறனையும் படைப்பாற்றலையும் இழந்துவிடும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி எரிபொருளை மொத்தமாக வாங்கி சேமிக்க வேண்டாம் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அனைவருக்கும் தங்கு தடையின்றி எரிபொருள் கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பெட்ரோல் நிலையங்களில் தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். கொல்கத்தா பயணத்தின் போது அன்னை தெரசாவின் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்தவுள்ளார். தொடர்ந்து விக்டோரியா நினைவிடத்தையும் அவர் பார்வையிடவுள்ளார். இதன் பின்னர் புதுதில்லி வரும் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். நாளை புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து நடத்துகிறார். அமெரிக்க தூதரகம் சார்பில் நடைபெறும் சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்க்கோ ரூபியோ செவ்வாய்க்கிழமை புதுதில்லியில் நடைபெறும் குவாட் நாடுகள் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவின் முதலீட்டு நிறுவன கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர் திரு மேத்யூ மோலன் கம்பை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி கண்டுபிடிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் அதே வேளையில் தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு, மின்னணுவியல் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் அமெரிக்க முதலீடுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலைப்பயிர்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தேயிலை, காபி, முந்திரி போன்ற மலைப்பயிர்களைக் கொண்டு பல்வேறு வகையான கண்கவர் அலங்கார வடிவங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குன்னூர் காட்டேரி பூங்காவில் 2வது ஆண்டு மலைப்பெயர்கள் கண்காட்சி தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த மலைப்பெயர்கள் கண்காட்சியில் 9 டன் அளவிலான மலைப்பெயர்களை கொண்டு கடல்சார் வாழ்வியல் முறைகளை தோட்டக்கலைத்துறையினர் அலங்கரித்துள்ளனர். கண்காட்சியின் முக்கிய அம்சமாக தேயிலை, காபி, வெற்றிலை, முந்திரி, தென்னை, பனை, கொக்கோ, எண்ணெய், பாக்கு மற்றும் நுங்கு போன்ற 10 வகை மலைப்பயிர்களை கொண்டு படகில் மீனவ பெண் வலையை வீசி மீன் பிடிப்பது போல் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி காப்பித்தூள் கொண்டு நங்கூரம் மற்றும் துடுப்பு மற்றும் தேங்காய் துகள்கள் முந்திரிகளை கொண்டு பிரம்மாண்ட சங்கு, கலங்கரை விளக்கம், தமிழ்நாடு கடலோர பகுதி வரப்படம் போன்ற அனைத்தும் 9 டன் மலைப்பயிர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த

0: தலைவர்கள் கண்காட்சியினை முன்னிட்டு தேயிலை பெயரிடும் விவசாயிகளுக்கென பிரத்யேகமாக 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் 2025 ஆண்டிற்கான புகழ்பெற்ற ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேஜர் அபிலாஷா பராக் தற்போது லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையின் இந்திய பிரிவில் மகளிர் குழுவின் தளபதியாக பணியாற்றி வருகிறார். இவர் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் திருமதி துளசி கபாட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தமது கணவர் திரு அப்ரஹாம் வில்லியம்ஸுக்கு மிகவும் அரிதான வகை எலும்பு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து வரும் ஜூன் மாதம் 30 முதல் அவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் இன்று கடுமையான வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 5 வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, மேற்கு வங்கத்தின் இமய மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி 7:30 லக்னோவில் தொடங்குகிறது. முன்னதாக நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் ஹைதராபாத் அணி 55 வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 4 விக்கெட் இழப்பிற்கு 255 எடுத்தது. 256 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 விக்கெட் இழப்பிற்கு 200 மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25, 10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம்புது காலையில் இனி தொடர்வது
3: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: எப்பாவது ஒரு காரணத்தினால மதருக்கு ஃபீட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, இந்த பம்ப்டு மில்க நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். ரெண்டாவது, அதிகமா பால் இருக்கு தாய்க்கு அப்படிங்கும் போது பம்ப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இது எப்ப வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு விமென்க்குனா, அவங்க வந்து வேலைக்கு திரும்பும் போது. இப்போ சில பேருக்கு இப்போ 6 மெட்டர்னிட்டி லீவ்னு சொல்றோம், ஆனா சில பேர் வந்து 3-4 திரும்பி போக வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க அந்த லீவை முன்னாடியே எடுத்திருப்பாங்க வேற வேற காரணங்கள்னால. 3-3.5 அவங்க வேலைக்கு திரும்பி போறாங்கன்னா இந்த குழந்தைக்கு என்ன பால் கிடைக்கும் இல்லையா? அப்போ இந்த பிரஸ்ட் பம்ப்ல நம்ம மில்க எக்ஸ்பிரஸ் பண்ணி ஸ்டெரைலா வச்சோம்னா அந்த டைம்ல பவுடரை கலக்கறதுக்கு பதிலா தாய் அங்க இல்லாட்டாலும் வேற யாராவது தாய்ப்பால் பேபிக்கு கொடுக்க முடியும். அதுதான் பிரஸ்ட் மில்க் பம்பிங்கோட பிகெஸ்ட் அட்வான்டேஜ். இதுல வந்து கெடுதலா ஒன்னும் கிடையாது. ஆனா அந்த பம்ப் கரெக்டா எப்படி யூஸ் பண்றதுன்னு அவங்க கத்துக்கணும். அந்த பிரஷர் சரியா இருக்கா, அது மேனுவல் பம்ப்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக் பம்ப் இருக்கு. சோ எது அவங்க யூஸ் பண்றது, இது வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் விமன் பம்பிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இன்னொரு குரூப் பம்பிங் யூஸ்ஃபுல் அப்படிங்கறது வந்து ஒருவேளை குழந்தைக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால பிறக்கும் போது சிக்கா இருக்கு, என்ன ஒரு நியூனேட்டல் யூனிட்குள்ள அட்மிஷன் ஆறுது, பேபி ட்ரிப் தேவைப்படுறது, இல்ல சில பேபிஸ்க்கு மூச்சு திணறல்னால வென்டிலேட்டர்ல போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது முதல் 4-5 இல்ல 1 பேபிக்கு ஃபீடு இருக்காது. ஆனா அந்த டைம் கம்ப்ளீட்டா நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, மதருக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறது டிலே ஆகும். அதனால பேபி NICU இருந்தது அப்படின்னா மதர்

இருக்கு. நம்ம பிரெஸ்ட் பம்பை ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை போட ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த பிரெஸ்ட் பம்ப் கொடுக்கற சக்ஷன் வந்து குழந்தை தாம் வாயை வச்சு சக்கில் பண்ணினா என்ன ப்ரெஷர் வருமோ பிரெஸ்டில், அதுதான் இந்த பிரெஸ்ட் பம்ப் வந்து மிமிக் பண்றது. அப்போ இந்த பிரெஸ்ட் பம்ப் அப்ளை பண்றதுனால மதரோட பிரெயினுக்கு ஓ பால் சுரக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் போகும், அதனால பால் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ பேபி நிக்குள் அட்மிஷன் ஆகிற மதர்ஸுக்கு பம்பிங் இஸ் யூஸ்ஃபுல். ஏன்னா அப்பதான் எப்ப வந்து டாக்டர் தாய்ப்பால் வேணும் கொடுங்க பேபிக்கு ஸ்டார்ட் பண்றோம் சொல்லும் போது பால் இருக்கணும்ல, அதனால அந்த இதை வந்து அந்த டைம்ல யூஸ் பண்ணும். நர்சிங் பிராங்கிறது வந்து பிரெக்னன்சில பிரெஸ்டோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும், நிறைய மோஸ்ட்லி ஜாஸ்தி ஆகும், அட்லீஸ்ட் ஒரு சைஸ் ஜாஸ்தி ஆகும், கப் சைஸும் ஜாஸ்தி ஆகும். அதனால திருப்பி மெஷர் நீங்க யூஸ்வலா போடுற பிராவோட ஒரு கப் சைஸ் அதிகமாகவும், நீங்க எவ்வளவு வெயிட் கெயின் பண்றீங்களோ, இப்ப பிரெக்னன்சில 20 கிலோ கெயின் பண்ணினா அந்த வெயிட் கெயின்னால

0: சைஸ் ஜாஸ்தியாகும், கப் சைஸும் ஜாஸ்தியாகும். அதனால திருப்பி மெஷர் நீங்க யூஸ்வலா போடுற பிராவோட ஒரு கப் சைஸ் அதிகமாகும். நீங்க எவ்வளோ வெயிட் கெயின் பண்றீங்களோ, இப்போ பிரெக்னன்சியில 20 கிலோ கெயின் பண்ணினா அந்த வெயிட் கெயின்னால கூட பிரா சைஸ் மாறும். ரொம்ப டைட் ஃபிட்டா இல்லாம கம்ஃபர்டபுள் பிரா சைஸ் ரீமெஷர் பண்ணி அந்த டைம்ல வாங்கிக்கணும். ஃபுல்லா இப்ப நிறைய ஃபீடிங் பிராஸ் கிடைக்கிறது விச் ஆர் ஓபன், பட் அந்த அதுக்கு மே நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் கம்ஃபர்டபுளா இருக்கணும். யூஸ்வலா நல்ல ஃப்ரண்ட் ஓபன் நம்ம உட்காந்து ஃபீட் பண்றது ஃபுல்லா ஃப்ரண்ட் ஓபன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப சில பேருங்க வந்து வாங்குற அந்த நைட்டி ஆர் ஃபீடிங் நைட்டி ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிறது ஹாரிசான்டலா இருக்கும் அந்த ஜிப், ஆனா பிரா வந்து வர்டிக்கலா ஓபன் ஆகும். சோ ஒரு ஸ்கொயர் வழியா நீங்க அந்த பேபி அந்த எப்படி அந்த குழந்தை போய் ஒரு ஸ்கொயர் வழியா அந்த காம்பை பிடிச்சு பிடிக்கும், அது வந்து மதருக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், பேபிக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ ஃபீடிங் பிரா மட்டும் இல்ல, லாக்டேஷன் போது தாய்ப்பால் கொடுக்கும் போது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் கம்ஃபர்டபுளா இருக்கும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
3: அடுத்து நாம் கேட்கவிருப்பது இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன்.
4: நான் கணக்கில் ரொம்ப வீக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நம்மள பல பேர் வைக்கப்படுறதில்ல. நம்ம மூளை வந்து கணக்கு போட எப்பவும் தயாராக தான் இருக்குது, ஆனால் அதை நாம் சரியாக உபயோகப்படுத்துறதில்ல. அதுதான் விஷயம். கம்ப்யூட்டர் வந்த பிறகு இன்னமும் சௌகரியமாக போச்சு, கணக்கு போடுற வேலையெல்லாம் அதுகிட்ட ஒப்படைச்சிட்டோம். கம்ப்யூட்டரை விட வேகமாக மனுஷனால் கணக்கு போட முடியுமா அப்படின்னா முடியுமா? ஆனால் முடியும்னு நிரூபித்து காட்டினவங்க இந்த உலகத்தில் 10-20 பேர் தான். ஒரு பென்சிலோ காகிதமோ இல்லாமல் 17 இலக்க எண்களை கூட கூட்டி கழித்து பெருக்கி வகுக்கிறாங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த வினாடி வரைக்கும் எவ்வளவு காலம் ஆகியிருக்குது அப்படின்னு கேட்டால் அதை நொடிகளில் சொல்கிறாங்க. ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லி அதில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிவிடுறாங்க. இப்படிப்பட்ட திறமைசாலிகள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அது சரி, அவங்களால மட்டும் அது எப்படி முடியுது? இதுக்கு சரியான விளக்கத்தை இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. இந்த கணக்கு புலிகள், கணித மேதைகள் எப்படி அவ்வளோ பெரிய கணக்கெல்லாம் போடுறாங்கன்னு கேட்டால் அதுக்கு யாராலேயும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல. ஆனால் அவங்களெலாம் கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் கணக்கு போட்டு சொல்லிவிடுறாங்க. இவ்வளவுக்கும் அவங்க கணக்கு கல்வியை முறையாக கற்றுக்கிட்டவங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சோவியத் ஆய்வாளர் ஒருத்தர் முதல் தடவையாக இது சம்பந்தமாக ஆச்சரியமான ஒரு முடிவை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கம்ப்யூட்டர்களையே தோக்கடிக்கக்கூடிய வேகத்தில் கணக்கு போடுகிற திறமையுள்ள மூளை இயற்கையிலேயே சில பேருக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது சரியில்லை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் ஒரு கம்ப்யூட்டர் மூளை இருக்குது அப்படிங்கிறார் அவர். நம்மக்கிட்ட இருக்கிற சாதாரண மூளைக்கே அபாரமான திறமை இருக்குதான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு மாமரத்தில் உச்சி கிளையில் ஒரு நல்ல மாங்காயை பார்க்குறோம், ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசுகிறோம், ஒரு தடவை இல்லைன்னா கூட இன்னொரு தடவை கரெக்டாக பார்த்து அடிச்சுப்படுறோம், மாங்காய் கைக்கு வந்துடுது. இது சாதாரணமாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கண் அமைக்கிற நேரத்துக்குள்ளே மனுஷ மூளை இந்த கல்லோட எடை, மாங்காய் இருக்கக்கூடிய உயரம், தூரம், எரிய வேண்டிய விசையின் அளவு, வேகம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்லிவிடுது. அதுக்கப்புறம் தான் கல்லை வீசுகிறோம். நம்ம அறியாமலேயே நமக்குள்ளே நடக்கிற ஒரு அதிசயம் இது. மனுஷன் படைத்த கம்ப்யூட்டரால் இவ்வளவு சிக்கல் நிறைந்த விஷயத்தை இவ்வளவு சீக்கிரத்தில் கணக்கு போட முடியாதான். அதனால தான் மனித மூளைக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் மூளை, அதாவது கணக்கு போடுகிற மூளை இருக்குது, அது இயங்குது, அப்படிங்கிறத அதுலேருந்து புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க.

0: உயிர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாமா, பயோ கம்ப்யூட்டர். இயற்கை என்ன பண்ணியிருக்குதுன்னா, இந்த உயிர் கம்ப்யூட்டர் விசையை அணைச்சி விட்டு உணர்வு மூளையின் செயல்பாட்டை வந்து திறந்து விட்டுருக்கு. அதனால் உணர்வு மூளையை உபயோகிக்கிற மனுஷன் தன்னுடைய இயற்கை திறமையை மறந்துட்டு தானே வளர்த்துக்கிட்ட திறமையின் மூலமாக சிந்திக்க ஆரம்பித்தான். இந்த இயற்கையின் உயிர் கம்ப்யூட்டர் விசை அணைக்கப்படாமல் சில பேருக்கு இருந்துருது. அவங்க தான் கணித மேதைகள். அவங்களுக்கெல்லாம் உயிர் கம்ப்யூட்டருக்கும் உணர்வு மூளைக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த தொடர்பை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் நாம் எல்லாருமே கணித மேதைகள் தான், கணக்கு புலிகள் தான். அது வரைக்கும் நாம் இப்படியே இருந்துட வேண்டியது தான். நம்மளும் ஒருத்தன் மாங்காய் அடித்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரத்து உச்சியில் ஒரு மாங்காயை பார்த்தான். உடனே அவனுடைய மூளை வந்து கல்லோட எடை, மாங்காய் இருக்கிற உயரம், எரிய வேண்டிய வேகம் எல்லாத்தையும் ஒரு நொடியில் கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது. அடித்தான், மாங்காய் விழுந்துட்டுது. இருந்தாலும் அவன் தன்னுடைய மூளையை நொந்துக்கிட்டான். மோசமான மூளைன்னா ஏண்டான்னு கேட்டோம். என்னுடைய மூளை எல்லாத்தையும் சரியாக கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது, இருந்தாலும் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா என்னத்தேன்னு கேட்டோம். அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் என் பின்னாடி 10 அடி தூரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கிறத எனக்கு கணக்கு போட்டு அது சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா முதுவை தடவிக்கிட்டே.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
2: அம்மா, தமிழ் எங்க?
3: அவ விளையாடிட்டு இருக்கா?
2: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
3: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
2: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
3: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
2: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
3: குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
1: நேரம் 7:35, 15 நொடி. ஆகாஷ்வாணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் அடுத்த இடம் பெறுவது திரைகானம். முதலில் அருண்மொழி சித்ரா பாடியுள்ள பாடல், படம் சூரசம்ஹாரம்.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: திரைகாலத்தில் அடுத்து மலேசிய வாசுதேவன் பாடியுள்ள பாடல், படம் சொல்ல துடிக்குது மனசு.
3: உயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு,

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: நேரம் 7:55.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உங்ககிட்ட இந்த செய்தியை தெரிவிக்கும் போது 1000 பேர்கிட்ட சொல்ற மாதிரி செய்திக்கு வருவோம். உலகமே பல 100 ஆண்டுகள் ஆனாலும் மக்கி போகாத பிளாஸ்டிக் கழிவுகளை பார்த்து பயப்படும் நிலை ஏற்பட்டிருக்கு. பயம்தான் வருதே ஒழிய அதற்கு நாமும் காரணம்ங்கிறத மறந்துடுறோம். பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் விளைவுகள் என்ன, சிரமங்கள் என்னங்கிறத நாம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனாலும் அதை பாதுகாப்பா பயன்படுத்துறது அல்லது எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்காம இருக்கிறோம். என்ன செய்யலாம்? பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துறதுல நமக்கு நாமே ஒரு சுய கட்டுப்பாடு ஏற்படுத்திக்கணும். முடிந்தவரை பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து கொள்ளணும். அரசாங்கம் தடையே விதிச்சிருக்கு. நமது அன்றாட வாழ்க்கையில ஒன்றோடு ஒன்றாகிவிட்ட தவிர்க்க முடியாத பிளாஸ்டிக் பொருட்களின் கழிவுகளை மறுசுழற்சி பயன்பாட்டுக்கு அனுப்பணும். ராதாகிருஷ்ணன் ஐயா, இதுல தனி நபர் விழிப்புணர்வு தான் முழு வெற்றி பெறும். வீட்டில் பயன்படுத்துற அல்லது பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய பிளாஸ்டிக் பைய ஓர் இடத்துல மாட்டி வச்சிடணும். வீட்டில் இருக்கும் குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் அவ்வப்போது பயன்படுத்திய பிளாஸ்டிக் பைகளை கழிவுகளை அந்த பெரிய பையில போடணும். அதற்கு பழகிக்கணும். சின்ன பிள்ளைங்க சாப்பிடுற சாக்லேட் கவர், நாம பயன்படுத்துற பால் கவர், எண்ணெய் கவர், பிளாஸ்டிக் பாட்டில்கள், கவர்கள் அதாவது கேரி பேக், இவை எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்த பெரிய பையில போட்டு வச்சிடணும். அதே மாதிரி தின்பண்டங்கள், அசைவ உணவுகள் வாங்கி வரும் கவர்களை நல்லா சுத்தப்படுத்தி அந்த பெரிய பையில போட்டு வைக்கணும். இப்படி வீட்டிலேயே பிளாஸ்டிக் கழிவுகளை பிரிச்சு எடுத்துட்டா நாம் வாழும் பூமியை அசுத்தப்படுத்தும், சூழலை சீர்கேடடைய செய்யும் பிளாஸ்டிக்கை தனிமைப்படுத்திட்டோங்கிற மன நிறைவு உண்டாகும். இந்த கழிவுகளை உடனடியா சுத்தப்படுத்தி பராமரிக்கிறது நல்லது. நாளாச்சுன்னா இவற்றை கையாளுவது ரொம்ப சிரமமாயிடும். இந்த மாதிரி சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக்கை மறுசுழற்சிக்கு கொடுத்துடலாம். தஞ்சாவூர் பக்கத்துல வல்லம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து சாலை ரோடே போடுறாங்களாம். இது மாதிரி அங்கங்க இருக்கும் ஆராய்ச்சி நிலையங்கள், கல்வி கூடங்கள் பிளாஸ்டிக் மறுசுழற்சி பற்றி ஆராய்ச்சி செய்யணும். எப்படி அவை நமக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கும், அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பத்தி ஆராயணும். ராதாகிருஷ்ணன் ஐயா, நீங்க ஒரு

0: பள்ளியின் தலைமை ஆசிரியர். உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுறதுனால நீங்க உங்க பள்ளி மாணாக்கரிடம் எடுத்து சொல்லுவீங்க. சின்ன பிள்ளைங்க பிஞ்சு மனசுல நல் விதைய விதைப்பீங்க. அது நல்ல மரமா வளர்ந்து இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு நற்பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கை. ஒரு சில இடங்கள்ல சமூக அக்கறை உள்ளோர் பிளாஸ்டிக் கழிவுகளை கவர்களை வார வாரம் சேகரிக்கலாம். அவற்றை மறுசுழற்சி செய்வோரிடம் கொடுக்கலாம், கொடுக்கறாங்க. இப்படி நற்சிந்தனை உடையவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் மழை பெய்யுது. நிறைய பேர் இருந்தா நிறைய மழை பெய்யும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: அம்மா, தமிழ் எங்க?
3: அவ விளையாடிட்டு இருக்கா.
2: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
3: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
2: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
3: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
2: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
3: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: நேரம் காலை 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ஐசிஎஃப் இல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவிக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுக மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02, ஆகாஷ்வாணி நேர்களினை கேட்கலாம் திரைகானம். தும் தும் தும் சாக், தும் சாக், தும் தும் தும் சாக். உதித் நாராயணன், சுஜாதா குரல்களில் கில்லி திரைப்பட பாடல்.

0: அடுத்து ஒலிக்கும் பாடலை கேட்க முன்
1: வொர்க் ஃப்ரம் ஹோம் ஹை சாலரி ஒரே கிளிக்லயா
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க
0: திரைக்காலத்திலே அரண்மனை 3 படத்திற்காக ஒலிப்பது ரீமா குரல்

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31
2: திரைக்காலத்தின் நிறைவாக டாக்டர் படத்திற்காக ஒலிப்பது அனிருத் ரவிச்சந்தர், ஜோனிதா காந்தி குரல்கள்.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைக்காரம் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 8:45. ஆகாஷ்வாணி
1: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் சுந்தரி, நான் பாளையங்கட்டில இருக்கேன்.
2: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
3: ஆ, கேட்டிருக்கேன்.
2: சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: 10 வயசுல இருந்து.
2: உங்க வீட்டுல யார் ரொம்ப ரேடியோ கேட்பாங்க? அவங்க கேட்டதுனாலதான் நானும் உங்களோட சேர்ந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சேன். அப்படின்னா யார்
3: சொல்லுங்க? அம்மா கேட்பாங்க, அப்பா எப்பமாரி கேட்பாங்க.
2: உங்க எந்த நேரத்துல எல்லாம் ரேடியோ கேட்பீங்க?
3: காலைல சொன்ன வைப்பாங்க, சாமி பாட்டு அந்த மாதிரி.
2: ரேடியோல கேட்ட ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி?
3: அது அந்த தென்கட்சி கோசாமியில் அது பேசுறது, நல்ல பேசுவாங்க, கதை சொல்றது, அது மறக்க முடியாது.
2: ரேடியோலலாம் நியூஸ் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா?
3: ஆ, அது கேட்டிருக்கேன்.
2: சரி, நீங்கள் வந்து எதுக்காக ரேடியோ விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்லை நிகழ்ச்சிகளுக்காகவா?
3: ரெண்டுமே நல்லா இதாக இருக்கும். பேசுறது, கதை சொல்கிறதும் நல்லாயிருக்கும், நல்லா பேசுறது அப்பள்ளதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. நான் ரெண்டுமே பழைய பாட்டும் நல்லா போடுவாங்க.
2: ரேடியோவில் நீங்கள் கேட்டால் மறக்க முடியாத பாட்டுன்னா என்ன சொல்லுவீங்க?
3: எல்லா பாட்டுமே.
2: பாட்டு கேட்கும்போது, ரேடியோவில் பாட்டு கேட்கும்போது கூடவே சேர்ந்து பாடுவீங்களா?
3: அது எப்பமாவது உண்டு, ரொம்ப பிடிச்சதுன்னு சேர்ந்து பாடியது.
2: அந்த காலத்தில் ரேடியோ கேட்கறதுக்கும் இப்போ ரேடியோ கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கும்? சின்ன வயசில் கேட்டதுக்கு இப்போ கேட்கும்.
3: அந்த காலத்துல இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கொஞ்சம் கேட்கறதுக்கு. நம்ம பாட்டு கேட்குற பழக்கம் எப்பவுமே உண்டு.
2: ரேடியோலாம் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்கள் அப்படின்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்கா பாட்டு கேட்கணும்னு தோணியிருக்கு?
3: ஒரு இடம் கேட்டிருக்கேன். ஆமாம், அதே மாதிரி போட்டிருக்காங்க. ஆமாம்.
2: அப்போ அது அனுபவம் எப்படி இருந்துச்சு? அது உங்க பேரை சொல்லும்போது எப்படி இருந்துச்சு?
3: அது பேர் சொல்லும்போது நல்லா இருந்தது. என் பொண்ணு பேர் தான் சொன்னேன். அவங்க பேர் சொல்லி பாட்டு போட்டாங்க, நல்லா இருக்கும். ஃபோன் மூலமாக பாட்டு, பழைய பாட்டு தான் கேட்பேன்.
2: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுது?
3: ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாட்டு கேட்கறதுக்கு. இப்போ டிவியை விட ரேடியோ தான் நல்லா கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும்.
2: சின்ன வயசில் அந்த ரேடியோனால உங்கள் வீட்டில் ஏதாவது சண்டை வந்துருக்கா இல்லை? எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ரேடியோ கேட்போம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா?
3: அந்த வந்து கிடையாது, எல்லோரும் மொத்தமாக கேட்குறோம். காலையில் நைட்டு கேட்போம், சாட்டு முடிச்சோட கொஞ்சம் நேரம் கேட்போம்.
2: ஆல் இண்டியா ரேடியோ ஆரம்பித்து 90 வருஷம் ஆகுது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
3: இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா சந்தோஷமாக இருக்குது.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: வேல்முருகன், ஆலயங்கோட்டை.
0: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? குறிப்பா ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன்.
0: அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது சொல்லுங்க. பழைய காலத்துல பெரிய ஒரு ரேடியோ வச்சு கேட்டிருப்பாங்க, டிரான்சிஸ்டர்.
1: அதெல்லாம் டிரான்சிஸ்டரை தூக்கிட்டு எங்க வேணாலும் அலைவோம். ஆனா நல்லா இருக்கும் அந்த டயத்துக்கு, பாட்டை கேட்கறதுக்கு அந்த டயத்துக்கு நல்லா இருக்கும்.
0: பாட்டு தவிர என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
1: எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம், அதே திருக்கி வச்சு அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கும்.
0: இந்த வயசுல
1: ஏமா, இந்த வயசு என்ன, நாங்க 15 வயசுலயே பொது தொழிலுக்கு வந்தாச்சு. 15 வயசுல இருந்தே இந்த ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரேடியோ வீட்லயும் ஆண்டனாலாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. பழுவடி இந்த நேரமும் கையிலேயே இருக்கும். 10 மணி 11 மணி வரல, அழகான பாட்டுலாம் இருக்கும், நல்லா எடுக்கும், நல்லா இருக்கும்.
0: ரேடியோல வந்து செய்திகள், நாடகம்.
1: அப்ப வந்து இந்த ஸ்டாண்ட்லயே ஒரு குழாய் கட்டி அந்த செய்தி சொல்ற நேரம் நகராட்சியில இருந்தே அந்த இதை போடுவாங்க. அதுல முன்ன நின்று நாங்க கேட்போம்.
0: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவருடைய
1: அவர் இது காலையில அந்த இது ஒரு இது போடுவாரு, அது ரொம்ப அழகா இருக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு.
0: சூக்கமா ஒரே வரியில ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா என்ன
1: சொல்லுவீங்க? நல்ல இதுதான், நல்ல இதுதான் நடக்க, நல்ல நிகழ்ச்சி போடுறீங்க, நாங்க பாத்துக்கிட்டு தானே இருப்போம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: பாலு, பாளையங்கோட்டை.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
2: நல்ல ஒரு ரேடியோங்கிறது அந்த காலத்துல எதுவும் டிவி சேனல் எதுவுமே கிடையாது. அப்போ ஆல் இண்டியா ரேடியோ வச்சு தான் கிரிக்கெட் கமெண்ட்ரியோ நியூஸ் சேனலோ எதுவுமே அவங்கள தான் தெளிவாக சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு இதாக சிறப்பாக இருந்தது. அதனால ஒரு நல்ல ரேடியோங்கிறது ஒரு நல்ல இது தான் மேடம்.
0: உங்கள் வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
2: ரேடியோ விரும்ப நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஓட்டுநர் தான், நல்ல நல்ல விஷயங்களும் போட்டுட்ருக்குறாங்க. அதனால அதுதான் ஜாஸ்தி நாங்கள் ட்ராவல் பண்ணையில் அதான் கேட்டுட்டு.
0: சின்ன வயசில் ஆல் இண்டியா ரேடியோ கேட்டதுக்கும் இப்போ நீங்கள் இங்கே கேட்குறதுக்கும் என்ன வித்தியாசம்?
2: அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? அந்த காலத்தில் இவ்வளவு அட்வான்ஸாக எதுவும் கிடையாது. இப்போ வந்து நிறைய அட்வான்ஸாக வந்திருக்கனால நிறைய விஷயங்கள் இப்போ வந்து இதாகுது. பழசுக்கும் ஒன்றுக்கும் இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.
0: ஓட்டுநராக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சின்ன வயசில் ரேடியோ அதிகமாக கேட்டிருக்கீங்களா இல்லை இப்போ நீங்கள் அதிகமாக ரேடியோ கேட்குறீங்களா?
2: சின்ன வயசில் எங்களுக்கு அதானங்க மேடம். அதாவது அந்த காலத்தில் வந்து சின்ன வயசில் வந்து நியூஸ் கேட்கறது ரேடியோவில் சொல்லுவாங்க, ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்போன்னு சொல்ல அந்த கேட்க ஒரு இனிமையாக இருக்கும்.
0: இல்லை ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏதாவது இருக்கு?
2: நிறைய விஷயங்கள் போட்டுருக்காங்க, பாடலுங்கனாலும் சரி மற்றபடி நிகழ்ச்சிக்குனாலும் சரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க மேடம். செய்திகள் கேட்பேன்.
0: ஏன் மக்கள் ரேடியோ விரும்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: சில விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து நல்லா கேட்கும். ஒரு தெரியாத விஷயத்த ரேடியோவில் ஒளிபரப்புறாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த இடத்துல இப்படி பண்ணாங்க, இந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படிங்கிற அதெல்லாம் நம்ம வந்து நியூஸ் பார்க்குறவங்க இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க, நியூஸ் பார்க்க மாட்டாங்க. அந்த ரேடியோ சேனலில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க, ஓ இவர் இந்த இடத்துல இவர் பண்ணாரோ, அந்த இது பண்ணாங்களோ, அந்த கேட்கையில் வந்து அது எங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கிறனால அது அங்கே வந்து விரும்பி கேட்கலாம். நேரப்பாடு இருக்கு, அப்புறம் நிகழ்ச்சி நேரம் சில விஷயங்கள் போடுவாங்க. பழைய எல்லாருக்கும் நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணலாம், பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கல, எங்களுக்கு அது கேட்கறதுக்கே இனிமையாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து வெறும் 2 குச்சி வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் மிஷின் ஆயிடுச்சு. அதனால் அது கேட்கறதுக்கு அதுக்கு அதுதான் நல்லா இருந்தது. வழி இப்போ உள்ளது வந்து இசைகள் வந்து இது இல்லை, எஃபெக்ட் இல்லை அந்த இது.
0: சுருக்கமாக ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது?
2: சரி, ஆல் இண்டியா ரேடியோன்னா எங்களுக்கு முதல்ல எடுக்கிறது வந்து நியூஸ் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நியூஸ் சேனலில் தான் நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது,

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேரு ஸ்டெனி யுவன், பாளை மார்க்கெட்ல இருந்து வரேன்.
0: நீங்க சின்ன வயசுல எல்லாம் ரேடியோ கேட்டிருக்கீங்களா? இப்போ ரேடியோ கேப்பீங்களா?
1: சின்ன வயசுல கேட்டிருக்கேன். தாத்தா வந்து நிறைய ரேடியோ யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி மீடியா வளர்ச்சி இல்லாதங்கிறதுனால மழை இந்த மாதிரி வரும்போது நிறைய விஷயங்கள் இதுல சொல்லி தான் நாங்க கேட்டிருக்கோம். அப்போ நிறைய கேட்டிருக்கோம். அப்புறம் பாட்டு அந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணியிருக்கோம்.
0: அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பாடல்கள்லாம் ரேடியோ கேட்க விருப்பமா இருக்கு?
1: பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 90s பாட்டு, அதுக்கு முந்தின பாட்டு, கவியரசு கண்ணதாசன் அவருடைய பாட்டு, வாலி பாட்டு, இது எல்லா பாட்டுமே நல்லா ரசித்து கேட்பேன். எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்குமே காலையில் நாங்கள் எந்திக்கிறோன்னா அது காரணமே ரேடியோ மட்டும்தான் இருக்கும். அது ஸ்டார்ட் பண்ணும் போதே எங்கள் காலையில் எந்திக்கிறதே விடிஞ்சிட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு அதை வச்சு தான் எங்களுக்கே தெரியும்.
0: ரேடியோவில் நீங்கள் பேசியிருக்கீங்களா?
1: ரேடியோவில் பேசியிருக்கேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் தமிழ் ஆசிரியர் இறந்துட்டாங்க. 10th படிக்கும் போது ஒரு ஷோ ஒன்று கண்டென்ட் பண்ணாங்க. அப்போ நான் வந்து இந்த ரேடியோவில் வந்து பேசினேன். படப்படப்புன்னு இல்லை, ஆனால் சார் முதலே சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் உள்ளே வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அப்போ செல்லுமே அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ முத முதல் வரும்போது மைக் பிடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக இருந்தது, சூப்பராக இருந்தது.
0: ஆல் இண்டியா ரேடியோவில் உள்ள நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க பள்ளி பருவத்தில் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ரேடியோவில் நீங்கள் பேசினதை கேட்டிருப்பீங்கல்ல, இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணது, அது கேட்ட அனுபவம் எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்துக்கா. ஏன்னா முத முதல் நம்ம பேசுகிறத வந்து நாம் கேட்குறோம் அப்படிங்கிற போது அது ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா அப்போது அந்தளவுக்கு நம்ம ரெக்கார்டும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, வீடியோவும் நம்ம பெருசாக பண்ணுறது இல்லை. இதை முத முதல் கேட்கும்போது ஒரு இந்த ஃபீல்டில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உலகம்னா என்ன, பாட்டுனா எப்படி இருக்கும்னு தெரியாமே நமக்குள்ளே உணர்வை கொண்டு வந்தது ரேடியோ மட்டும்தான். அதனால் இப்போ வரைக்குமே நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், ட்ராவல் பண்ணால் கூட, ஏன்னா அதில் வந்து வெறும் பாட்டு மட்டும் இல்லாமல் என்ன நடைமுறை நடக்கு, நியூஸு, பாட்டு, என்ன நடக்குங்கிறது எல்லாத்தையும் சொல்கிற ஒரே இது அது மட்டும்தான். டிவியை தாண்டி டிவி வந்து நம்ம உட்காந்து பார்க்கணும். இது நம்ம கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணும்போது கேட்கும்போதே கேட்கலாம். அதை
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள்

0: என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷ்வாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா ரம்யா.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கேசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். முதலில் மாதவோ மாம்பாகி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகமாலிகை, ரூபகதாளம்.

நேரம் 9:30:35 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏவி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கிருப்பையா பாலைய சௌரே, சுவாதி திருநாள் கீர்த்தனை, சாருகேசி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக குமரன் தாழ் பணிந்தேன் என்ற தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், யதுகுல காம்போதி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICFல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே.ஏ.செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுகம் முதறுவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகை மாவட்டம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 10:02. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் முத்துச்சிதறல். முதலாவதாக அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் வாணி ஜெயராம்.

0: முத்துச்சிதறலில் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்!
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: முத்துச்சிதறலில் தொடர்ந்து டாக்டர் சிவா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்து சிதறல் நிகழ்ச்சி. வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 10:28. முத்து சிதறலில் அடுத்து ஒரு குடும்பத்தின் கதை திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் கே.ஜே. யேசுதாஸ், பி.எஸ். சசிரேகா.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து அவன்தான் மனிதன் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் வாணி ஜெயராம். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:36.

நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி முத்துச்சிதறல். வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி சுசீலா, கே ஜே யேசுதாஸ் குரல்களில் வருவது பத்ரகாளி படப்பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:45.

0: 11 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICF நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறாா்.

0: அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களிடம் உரிய நேரத்தில் தடையின்றி செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி என்ற மக்களின் விருப்பத்தை தாவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகல்களை பெறுவதற்கான காலக்கெடு நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக வாகனங்களில் செல்லும் பயணிகள் வாகனத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. ஆகாஷவாணி தொடரும் நிகழ்ச்சி இளைய பாரதம்.
2: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள், உடன் பங்கேற்பவர்கள் பி கவி பொன்முத்து, எஸ் வல்லரசு, ஜே அசிஃபா கனி, வி ஹரிஸ்ரீ, எஸ் ஜமுனா, ஆர் சிவசங்கரன்.
3: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கி கொண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகிறது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பலன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி தொடர் ஒரு கருவியாக அமைந்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ABC என்ற 3 அணிகள் வந்திருக்கின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்லத் தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறும் போட்டியாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏ அணி.
4: வணக்கம், என்னுடைய பெயர் பா கவி பொன்முத்து. நான் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை தமிழ் 2வது ஆண்டு பயின்று வருகிறேன்.
3: வாழ்த்துக்கள். நீங்கள்?
5: வணக்கம், என்னுடைய பெயர் சே வல்லரசு. நான் முதுகலை தமிழ் 2வது ஆண்டு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பயின்று வருகிறேன்.
3: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் பி அணி?
6: என் பெயர் ஜே ஆசிஃபா கனி. நான் இளநிலை பொருளாதாரம் மெத்ராஸ் மகளிர் கல்லூரியில் படித்து முடித்துள்ளேன்.
3: வாழ்த்துக்கள். நீங்கள்?
7: என் பெயர் ஹரிஸ்ரீ. நான் BA எக்கனாமிக்ஸ் சித்ராஜ் காலேஜில் முடிச்சிருக்கேன்.
3: வாழ்த்துக்கள். நீங்கள் சி அணி?
8: வணக்கம், என் பெயர் ரா சிவசங்கரன். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை தமிழ் 2வது ஆண்டு படித்து வருகிறேன்.
3: வாழ்த்துக்கள். நீங்கள்?
9: வணக்கம், என் பெயர் யமுனா. நான் BA எக்கனாமிக்ஸ் சித்ராஜ் காலேஜில் படித்து முடிச்சிருக்கேன்.
3: வாழ்த்துக்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று, இது வந்து ஒரு விரிவாக்கம் சுற்று. முதல் கேள்வியை வணக்கத்துடன் ஆரம்பிக்கின்றோம். நமஸ்தே, இதன் விரிவு என்ன? NAMASTE. இந்த கேள்வி ஏ அணிக்கு. முயற்சி பண்ணுங்க. இப்பொழுது வாய்ப்பு பி அணியினருக்கு வருகிறது.
10: நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம்.
3: சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் பி. டீம் பி 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. NIIF, இதனுடைய விரிவு என்ன?
10: நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃபா

0: இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்.
1: சூப்பர், அகெயின் சூப்பர் ஆன்சர் பை டீம் பி. டீம் பி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நபார்டு, NABARD, இதன் விரிவு என்ன? நபார்டு
0: நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்.
1: சூப்பர், சூப்பர் ஆன்சர் ஃப்ரம் டீம் சி. டீம் சி 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. மிஷன் வத்சல்யா என்னும் திட்டம் யாருக்கானது?
2: இது குழந்தைகளுக்கான பாதுகாப்பான சுற்றுச்சூழலை ஆதரவு வழங்கும் திட்டமாகும்.
1: சூப்பர், சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இது குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் ஆதரவான சுற்றுச்சூழலை வழங்கும் ஒரு திட்டமாகும். குழந்தைகளின் உரிமைகள், குழந்தைகளின் பாதுகாப்பு, பராமரிப்பு போன்றவற்றை பேணி பாதுகாக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான குழந்தை பருவத்தை உறுதி செய்வது இதன் நோக்கமாகும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. அக்ரோ எக்கனாமிக் ரிசர்ச் சென்டர் எனப்படும் வேளாண் பொருளாதார ஆராய்ச்சி மையங்கள் இந்தியாவில் 12 உள்ளது. இந்த மையம் சென்னையில் எங்குள்ளது?
0: யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்.
1: யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இது சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள கடிகார கோபுர கட்டடம் சேப்பாக்கம் என்ற முகவரியில் உள்ளது. இந்த வேளாண் பொருளாதார ஆராய்ச்சி மையங்கள் மத்திய வேளாண் மற்றும் விவசாய நல அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. மத்திய கூழ் மற்றும் காகித ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது?
0: உத்தரப்பிரதேசம், சரான்பூர்.
1: மிகச் சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். சி அணியினருக்கு வாழ்த்துக்கள். 10 முழு மதிப்பெண்கள் உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூர் என்னும் இடத்தில் உள்ளது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. பிரதான் மந்திரி உஜ்வல யோஜனா 2.0 என்னும் திட்டம் யாருக்கானது?
3: இது ஏழை குடும்பங்களுக்கு சுத்தமான சமையல் எரிவாயு வழங்கும் திட்டம்.
1: சூப்பர், சூப்பர் ஆன்சர். டீம் ஏ 10 முழு மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இத்திட்டம் ஏழை குடும்பங்களுக்கு சுத்தமான சமையல் எரிபொருளை வழங்குவது, வைப்பித்தொகை இல்லாத எல்பிஜி இணைப்புகளை வழங்குவது, முதன்முறை எரிபொருளை நிரப்புவது, அடுப்புகளை கொடுப்பது போன்றவை இத்திட்டத்தில் அடங்கும். அடுத்த கேள்வி பி அணிக்கு. டெலிலா தொலைதூரச் சட்டம் என்பது மத்திய அரசின் எந்த திட்டத்தை குறிக்கிறது? டெலிலா
0: ஏழை எளிய மக்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வக்கீல்களிடமிருந்து ஆலோசனை பெறுவதற்காக வீடியோ கால் மூலம்.
1: ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. மிகச்சரியான விடை. பி அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இந்த திட்டம் நாட்டின் பின்தங்கிய மக்களை, கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களை வீடியோ கான்ஃபரன்சிங் அல்லது தொலைபேசி சேவைகள் வழியாக வழக்கறிஞர்களுடன் இணைக்கிறது. சட்ட தகவல் மற்றும் ஆலோசனைகளை வழங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் பின்தங்கிய மக்களுக்கு நீதி கிடைப்பதை எளிதாக்குவதே இதன் நோக்கமாகும். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நிக்ஷய் போஷன் யோஜனா அல்லது நிக்ஷய் ஊட்டச்சத்து திட்டம் யாருக்கானது? எந்த பிரிவினருக்கு?
0: காச நோயாளிகளுக்கு.
1: ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. காச நோயாளிகளுக்கு தான் இந்த திட்டம். இத்திட்டம் இந்தியாவில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவை வழங்கும் ஒரு திட்டமாகும். இதன் மூலம் காச நோயாளிகளின் சிகிச்சை விளைவுகளை மேம்படுத்தவும் நோயால் ஏற்படும் இறப்பை குறைக்கவும் வழிவகுக்க முடிகின்றது. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்று வந்து பொருளாதார மேம்பாட்டுக்கான ஒரு சுற்றாகும். முதல் கேள்வி ஏ அணிக்கு. சுதேசி தர்ஷன் 2.0 என்பது எந்த துறை வளர்ச்சிக்கான திட்டமாகும்?
2: சுற்றுலா வளர்ச்சி.
1: சுற்றுலா வளர்ச்சிக்கான திட்டம். மிகச்சரியா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு. ஜிஎஸ்டி வரி விகிதத்திற்கான குறைப்புகள் பற்றிய அறிவிப்பு சென்ற ஆண்டு வந்தது. இதன்படி 5%, 12%, 18%, 28% என்று இருந்த ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் தற்பொழுது எத்தனை அடுக்குகளாக என்னென்ன சதவீதங்களோடு மாற்றப்பட்டுள்ளது? எத்தனை அடுக்குன்னு சொல்லுங்க. என்னென்ன சதவீதம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: 3.
1: மிகச்சரியான விடை 3. அப்புறம் என்னென்ன சதவீதம்?
0: அவை 5%, 18%, 40%.
1: சூப்பர், சூப்பர் ஆன்சர் ஃப்ரம் டீம் பி. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். புதிய முறையில் 5%, 18%, 40% என்ற 3 அடுக்குகளை கொண்டதாக உள்ளது. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. சாகர்மாலா திட்டம் என்பது எந்த துறை வளர்ச்சிக்கான திட்டமாகும்?
0: நீர் வழி போக்குவரத்து மேம்பாட்டு திட்டம்.
1: சூப்பர், சூப்பர் ஆன்சர். சி அணியினருக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். உங்கள் கரவொலியை அவருக்கு பரிசாக தாருங்கள்.

0: நீர் வழி போக்குவரத்தை மேம்படுத்தும் திட்டமாகும். இது துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தினால் உருவாக்கப்பட்டுள்ள திட்டமாகும். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம்.
1: 4 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 30 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 45 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 40 பாயிண்ட்ஸ். பி டீம் 45 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 40 பாயிண்ட்ஸ்.
0: நீங்கள் வாங்கின ஸ்கோர்லாம் சொன்னாங்க, அது பிரகாரம் பி அணியினர் 45 மதிப்பெண்களை பெற்று முன்னிலையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக மிக அருகாமையிலே 40 மதிப்பெண்களோடு சி அணியினர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள். ஏ அணியினர் 30 மதிப்பெண்களோடு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள். வரும் சுற்றுகளில் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் எடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ முதல் கேள்வி ஏ அணிக்கு. ஸ்வீட் ரெவல்யூஷன் எனப்படும் இனிமை புரட்சி எந்த துறைக்கானது?
2: தேனீக்கள் வளர்ப்பை மேம்படுத்தும் திட்டம்.
0: சூப்பர் சூப்பர், தேனீக்கள் வளர்ப்பு பற்றிய ஒரு திட்டம் தான் அது, ஸ்வீட் ரெவல்யூஷன். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். தேனீக்கள் வளர்ப்பு முறை பற்றிய பயிற்சி மற்றும் தேனி வளர்ப்பை மேம்படுத்தி அதிக அளவு தேன் எடுத்தல் போன்றவற்றின் வளர்ச்சியைத்தான் இனிமை புரட்சி என்கின்றோம். அடுத்த கேள்வி பி அணிக்கு. இந்தியாவில் மண்டிகள் எனப்படும் சந்தைகளை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் பல்வேறு விளைபொருட்களை அகில இந்திய அளவில் எலக்ட்ரானிக் முறையில் வர்த்தகம் செய்வதற்கு மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இணையதளத்தின் பெயர்
3: என்ன?
0: gov.in. மிகச்சரியான விடை, www.enam.gov.in. இதில் நாம் என்பது நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் என்பதாகும். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் 1 என்னும் திட்டம் எந்த பகுதி மக்களுக்காக வடிவமைக்கப்பட்டது?
4: வட இந்தியாவின் எல்லைப்புறத்தில் உள்ள 19 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அம்மாவட்டங்களின் வளர்ச்சிக்கான திட்டம்.
0: மிகச்சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். வட இந்தியாவின் எல்லைப்புறத்தில் உள்ள 19 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்குள்ள எல்லைப்புற கிராமங்களின் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பாடுபடுகிறது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து உயர்கல்வித்துறை பற்றிய ஒரு சுற்று. இந்தியாவின் முதல் டீம்டு யூனிவர்சிட்டி எது? நிகர்நிலை பல்கலைக்கழகம். சொல்லுங்க ஏ அணி.
2: இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்.
0: அதுதான் மிகச்சரியான விடை. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் தான், பெங்களூர் தான் முதல் நிகர்நிலை பல்கலைக்கழகம். மிகச்சரியான விடை. இது 1958 ஆண்டு மே மாதம் 12 தேதி இந்த தகுதியை பெற்றது. ஏ அணி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்தது பி அணிக்கு. கிராமப்புறத்தில் வாழும் ஏழை குழந்தைகள் தங்கி பயிலும் பள்ளிகளுக்கு என்ன பெயர்?
3: நவோதயா வித்யாலயா.
0: நவோதயா வித்யாலயா பள்ளிகள். மிகச்சரியான விடை. பி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இப்பள்ளிகள் 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு அளிக்கப்படுகிறது. இது நவோதயா வித்யாலயா சமிதி என்ற அமைப்பினால் நிர்வகிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 650 மேற்பட்ட பள்ளிகள் நாடு முழுவதும் இயங்குகின்றன. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. புகழ்பெற்ற பிரதான் மந்திரி ஸ்வாஸ்திய சுரக்ஷ யோஜனா திட்டம் PMSSY எதற்கானது?
4: நாட்டின் அனைத்து மக்களும் மருத்துவ வசதிகளை பெறும் திட்டம்.
0: மிகச்சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நாட்டின் அனைத்து மக்களும் முழுமையான தரமான மருத்துவ வசதிகளை பெறுவதற்கும் தரமான மருத்துவ கல்லூரியை அனைத்து மாணவர்களும் பெறும் நோக்கத்துடனும் இத்திட்டம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்த சுற்று வந்து மத்திய அரசினுடைய உயர்கல்வித்துறை பற்றிய மற்றொரு சுற்றாகும். ஒரு கல்வி நிறுவனம் அதன் உயர்தர கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான பல்கலைக்கழக மானிய குழுவின் அங்கீகாரம் பெற்று ஒரு பல்கலைக்கழகத்தின் தகுதியுடன் தன்னாட்சி பெறும்போது அக்கல்வி நிறுவனம் எப்பெயரால் வழங்கப்படுகிறது? இக்கல்வி நிறுவனங்கள் தங்களுக்கென்று பட்டப்படிப்புகள் மற்றும் பட்ட மேற்படிப்புகளை வழங்கும் அதிகாரம் பெற்றுள்ளன. அதுக்கு பேர் என்ன?
2: நிகர்நிலை பல்கலைக்கழகம்.
0: நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கு தான் இந்த மாதிரி நம்ம சொல்றோம், நிகர்நிலை பல்கலைக்கழகம் அல்லது டீம்டு யூனிவர்சிட்டி. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்தியாவில் மொத்தம் எத்தனை நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் உள்ளன?
3: 146.
0: மிகச்சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் மிக அதிகமாக நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் உள்ளன?
4: தமிழ்நாட்டில்.
0: மிகச்சரியான விடை. ஏறக்குறைய 28 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த சுற்று வந்து மத்திய அரசின் சில முக்கிய திட்டங்கள் பற்றிய சுற்று. ஏ அணிக்கு முதல் கேள்வி. இந்தியாவின் உள்கட்டமைப்புகளை

0: மேம்படுத்துதல், இணைப்பை அதிகரித்தல் மற்றும் தளவாட செலவுகளை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட திட்டத்துக்கு பெயர் என்ன? இந்த திட்டம் சாலைகள், ரயில்வே நிலையங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் போன்ற பல்வேறு போக்குவரத்து துறைகளை ஒருங்கிணைக்கும் ஒரு தேசிய திட்டமாகும். இந்த திட்டத்துக்கு என்ன பேர்?
1: பிஎம் கதி சக்தி திட்டம் என அழைக்கப்படுகிறது.
0: பிஎம் கதி சக்தி திட்டம், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பிரதான் மந்திரி வனபந்து கல்யாண் யோஜனா திட்டம் யாருடைய முன்னேற்றத்திற்கானது? இந்த கேள்வி பி அணிக்கு.
2: பழங்குடியினர் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான திட்டம்.
0: மிகச்சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் பழங்குடியினரின் குழந்தைகளுக்கு தரமான கல்வி வசதி ஏற்படுத்துதல், இரண்டாவது பழங்குடியினருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தல், மூன்றாவது பழங்குடியினரின் வாழ்வு முன்னேற தரமான சாலைகள் அமைத்தல், குடிநீர் வசதி ஏற்படுத்துதல், வீடுகளை கட்டி கொடுத்தல், மின் இணைப்பு ஏற்படுத்தி கொடுத்தல் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தருவது, நான்காவதாக அவர்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணிக்காத்தல். அடுத்த சி அணியினருக்கு மிஷன் சக்தி என்பது எதை குறிக்கிறது?
3: பெண்கள் பாதுகாப்பு.
0: பெண்கள் பாதுகாப்பு, மிகச்சரியா சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் சம உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் போன்றவைகளை உள்ளடக்கிய திட்டமே மிஷன் சக்தியாகும். இப்போ அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பாத்துருவோமா?
4: 8 ரவுண்ட்ஸ் முடிவுல ஏ டீம் ஸ்கோர் 70 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 85 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 80 பாயிண்ட்ஸ். பி டீம் 85 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்ல இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 80 பாயிண்ட்ஸ்.
0: இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை வரும் வாரம் கேட்டு ரசிக்கலாம்.
5: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள், உடன் பங்கேற்றவர்கள் பி கவி பொன்முத்து, எஸ் வல்லரசு, ஜே அசிஃபா கனி, வி ஹரிஸ்ரீ, எஸ் ஜமுனா, ஆர் சிவசங்கரன்.

இன்றைய இளைய பாரதத்தில் செயற்கை நுண்ணறிவு குறித்த கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடலில் பங்கு பெற்றவர்கள் பி. அபிநயா, வி. வெற்றி செல்வி, வி. துர்காதேவி.

0: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களுடன் கலந்துரையாட போவது நான் துர்காதேவி உடன் அபிநயா மற்றும் வெற்றிச்செல்வி. நாங்கள் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறையில் முதுகலை பயின்று வருகிறோம்.
1: ஆமாம் அபி, நாம இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம்?
2: இன்னைக்கு நாம எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியாதா உனக்கு? நாம இன்னைக்கு கலந்துரையாடல் செய்ய வந்திருக்கோம்.
0: ஆமாம், இன்று நாம் மூணு பேரும் பேச போவது உலகமே பேசும் ஒரு தலைப்பு.
1: அப்படியா? அப்படி என்ன தலைப்பு அது?
0: சொல்றேன், அதுதான் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
1: இந்த தலைப்பு கேட்டவுடன் சிலருக்கு பயம், சிலருக்கு புதுமை, சிலருக்கு ஆர்வம். ஆனால் உண்மையில் இது என்ன, அதை புரிந்து கொள்வது நம்ம மாதிரி இளைய தலைமுறைக்கு ரொம்ப முக்கியம்.
2: அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கலந்துரையாடல் செய்கின்றோம்.
1: சரி, அதை விடு. செயற்கை நுண்ணறிவுன்னு சொன்னல, அப்படின்னா என்ன?
2: செயற்கை நுண்ணறிவு என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதற்கான தமிழ் பெயர். ஆர்டிஃபிஷியல் என்றால் செயற்கை, இன்டெலிஜென்ஸ் என்றால் நுண்ணறிவு. இதை சேர்த்தால் மனிதனை போல யோசிக்கக்கூடிய ஒரு இயந்திரம்.
1: ஓ, அப்படியா?
0: ஆமாம் வெற்றி, நம்ம யுகத்தில் தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்திருக்குது பாருங்க. ஒருவேளை நாளைக்கு புத்தகம் கூட தானா பேச ஆரம்பிச்சா ஆச்சரியப்பட வேண்டியதில்லை.
1: அதுவும் சரிதான். சரி, இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றி ஆராய்ச்சி எப்போ ஆரம்பமானது உனக்கு தெரியுமா?
2: எனக்கு தெரியும். 1950களில் ஆரம்பமான ஏஐ வளர்ச்சி இன்று உலகத்தை மாற்றியிருக்கிறது. ரோபோட்கள், டிஜிட்டல் உதவியாளர்கள், மருத்துவ இயந்திரங்கள், நம் கைபேசிகள் எல்லாமே ஏஐ அடிப்படையில் தான் இயங்குது.
0: அது மட்டும் இல்லை வெற்றி, நான் இதை பற்றி படிச்சிருக்கேன். செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி ஒரு திரைப்பட கதையை போல தான். 1956 டெர்மோத் கான்ஃபரன்ஸில் இதன் பிறப்பு. 1990களில் இணையத்துடன் வளர்ச்சி. 2000களில் ரோபோட்டிக்ஸ்.

0: 2010 மிஷின் லேர்னிங் இப்படி ஒரு மாபெரும் பயணம்.
1: ஓ பரவாயில்லையே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: வெற்றி, நம்ம காலேஜ் லேப்ல நாம ஏஐ மாடல் ட்ரெயின் பண்ணது நினைவு இருக்கா? படம் பார்த்து எது ஆப்பிள் எது ஆரஞ்சு கத்துக்குன்னு சொன்னது அதுதான் மெஷின் லேர்னிங்.
1: வாவ், அதாவது ஒரு மெஷின் செல்ஃபா கத்துக்குதா?
2: ஆமாம், நாம் கொடுக்கிற டேட்டாவில் இருந்து அது பேட்டர்ன் கற்றுக்கொள்கிறது. இதை டீப் லேர்னிங்னு சொல்லுவாங்க. மனித மூளையின் நரம்புகள் இணைப்புகளை போலவே இது செயல்படுது.
0: இதனால் மருத்துவம், கல்வி, விவசாயம் எல்லாம் துறையிலும் புரட்சி வந்திருக்கிறது. உதாரணமா, மருத்துவத்தில் ஏஐ நோய்களை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறது. விவசாயத்தில் மழை மற்றும் விளைச்சல் கண்காணிப்பை செய்கிறது. கல்வியில் மாணவர்களின் திறனை பொறுத்து கற்றல் வழங்குகிறது.
2: ஆனால் இதற்கு எதிர்ப்புகள் இருக்கு. சிலர் சொல்வாங்க ஏஐ மனிதனின் வேலைகளை பறிக்குதுன் என்று.
0: அது ஒரு பாதி உண்மைதான். சில வேலைகள் மறைந்தாலும் புதிய வேலைகள் உருவாகின்றன. ஏஐ இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், எத்திக்கல் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் போன்ற தொழில்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன.
1: அதாவது செயற்கை நுண்ணறிவு மனிதனை மாற்றுவதில்லை, மனிதனுடன் சேர்ந்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது.
0: ஆனா இதை நியாயமா பயன்படுத்தணும். ஏன்னா சில ஏஐ சிஸ்டம் பைஸாக முடிவெடுக்கின்றன. நிறம், பாலினம் போன்ற காரணங்களால் தவறாக பிரிடிக்ஸ் பண்ணும் நிகழ்வுகள் உலகம் முழுக்க இருக்கின்றன.
2: அதனால தான் எத்திக்கல் ஏஐ என்ற கருத்து வந்தது. நியாயம், சமத்துவம், மனித மதிப்புகள் இதெல்லாம் அடிப்படையாக இருக்கணும்.
1: சரியாக சொன்னாய் அபி. ஏஐ ஒரு கருவி, ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே அதன் அர்த்தம். சூரிய ஒளி நல்லதுதான், ஆனால் அதை சரியாக பயன்படுத்தினால் மின்சாரம், தவறாக பயன்படுத்தினால் தீ.
0: அஹஹா, சம்ம ஒப்புமை. நம்ம சமூகத்தில் அதே நிலை. சிலர் ஏஐயை புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கிறாங்க, சிலர் அலட்சியமாய் பயன்படுத்துறாங்க. இரண்டுமே ஆபத்து தான்.
2: அதனால தான் கல்வியில் ஏஐ லிட்ரஸி முக்கியம். மாணவர்கள் தொழில்நுட்பம் மட்டுமல்ல அதன் நெறிமுறையும் கற்றுக்கொள்ளணும்.
0: உலகம் அதற்காக முன்னேறிக்கிட்டே இருக்கு. இந்தியாவிலும் டிஜிட்டல் இந்தியா, ஏஐ ஃபார் ஆல் போன்ற முயற்சிகள் நடக்குது. நாமும் அதில் பங்கு பெறணும்.
1: எனக்கு ஒரு கேள்வி. செயற்கை நுண்ணறிவு மனித உணர்ச்சிகளை உணர முடியுமா?
2: விஞ்ஞானிகள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யறாங்க. சில எமோஷனல் ஏஐ சிஸ்டம்கள் மனித முகபாவனையை புரிந்து கொள்கின்றன. ஆனா உண்மையான உணர்வு அதுல அனுபவிக்க முடியாது.
1: அதுதான், உணர்ச்சி என்பது ஆன்மாவுடன் சேர்ந்த மனித பண்பு. அதை ஒரு சிப்ல போட முடியாது.
0: அதனாலதான் நம்ம சொல்லணும், ஏஐ எவ்வளவு புத்திசாலி ஆனாலும் மனிதன் தான் உணர்ச்சி மிக்கவன்.
2: அதற்காக மனித நுண்ணறிவை வளர்க்கணும். கருவிகளோடு மனித தன்மை இணைந்தால்தான் சமூக முன்னேற்றம் அர்த்தமடையும்.
1: அதாவது செயற்கை நுண்ணறிவு நம் வாழ்க்கையை எளிதாக்கட்டும், ஆனால் நம் மனதை மாற்றக்கூடாது.
0: அழகா சொன்ன. நம்ம அனைவரும் இதை மனதில் வைத்துக்கணும்.
2: ஆமாம் துர்கா. ஆனா நமக்கு இப்ப எல்லாம் சாட் ஜிபிடி, ஜெமினி மாதிரி நிறைய மென்பொருள்கள் இருக்குது. நாம ஒரு கட்டுரை எழுதணும்னா ஒரு கிளிக்லயே அது எழுதிடும். ஆனால் அதே சமயம் நம்ம சிந்திக்கிற திறனை அது குறைக்குது. நம்ம மனசு ஆராயும் திறன் மெதுவாக சோம்பேறியாகிவிடுது.
1: சரியா சொன்ன. அதுதான் மனித நுண்ணறிவின் மங்கள்னு சில கல்வியாளர்கள் சொல்றாங்க. தொழில்நுட்பம் நமக்கு வசதியாக இருந்தாலும் நம்மை நாமே சிந்திக்காத மனநிலையில் தள்ளுது.
0: ஆனா அதே நேரம் இதே செயற்கை நுண்ணறிவு நம் கல்வியை மாற்றி கொண்டிருக்கே. ஆன்லைன் கற்றல், தனிப்பட்ட வழிகாட்டிகள், தானியங்கி மொழிபெயர்ப்பு, பார்வையற்ற மாணவர்களுக்கு வழிகாட்டும் சிஸ்டம் எல்லாமே ஒரு அதிசயம் தானே.
2: ஆமாம் துர்கா. உதாரணத்துக்கு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் வசதியால பேச முடியாத மாணவர்கள் எழுத முடியுது. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வசதியால் பார்வையற்ற மாணவர்கள் கேட்டு கத்துக்கிறாங்க. இது மனித அபிமானத்தின் ஒரு புதிய பரிணாமம் தான்.
1: ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. செயற்கை நுண்ணறிவால உணர்வை உணர முடியாது, அதுல உணர்ச்சியை மறுபடியும் உருவாக்கலாம், ஆனா அதை உணர முடியாது. நம்ம மனசின் துடிப்பு, பாசம், இரக்கம் இதெல்லாம் எந்த ஏஐக்கும் கிடையாது.
0: அதான் சில பேர் சொல்லுவாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் இமீடியட் இன்டெலிஜென்ஸ் பட் நாட் எமோஷன்.
2: அதாவது இது நம்மை புரிந்து கொள்வது போல நடிக்கும், ஆனால் உண்மையிலே புரிந்து கொள்ளாது.
1: சரியாக சொன்ன. அதே போல செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்பை எப்படி பாதிக்குது, இத பத்தி கொஞ்சம் சொல்லலாமே.
0: நான் சொல்லவா அத பத்தி?
1: சொல்லு துர்கா.
0: இப்போ தொழிற்சாலைகள்ல ரோபோட்கள் வேலை செய்யுது. வங்கியில, வாடிக்கையாளர் சேவையில, மருத்துவ ஆலோசனையில கூட ஏஐ இருக்குது. இதனால சில மனித வேலைகள் மெல்ல மெல்ல குறைந்து போகுது. ஆனா அதே நேரம் புதிய தொழில்நுட்ப வேலைகளும் உருவாகுது. ஏஐ இன்ஜினியர்

0: இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், மிஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட் மாதிரி.
1: அதாவது வேலை போவதில்லை, வேலை மாறுகிறது.
0: அதேதான், இது ஒரு மாற்ற காலம். நாம் இதை பயப்படாம புரிஞ்சு கத்துக்கணும்.
2: இன்னொரு விஷயம், நெறிமுறை. அதாவது ஏஐக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்கணும்னு சில நாடுகள் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா டீப் ஃபேக் வீடியோக்கள், தவறான தகவல் பரவல், தனி உரிமை மீறல் எல்லாம் ஆபத்தான அளவுக்கு போயிடுச்சு.
0: ஆமா, டீபேக் அதிர்ச்சி தான். ஒரு மனிதனின் முகம், குரல், நடிப்பு எல்லாம் போலியாக உருவாக்க முடிகிறது. இது உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்த முடியாத அளவுக்கு ஆக்கிவிட்டது.
2: அதனாலதான் ஏஐ லிட்ரஸி முக்கியம். அதாவது செயற்கை நுண்ணறிவை பற்றி புரிஞ்சுக்கிறது, அதன் நன்மை தீமைகளை அறிதல். நாம தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்தணும், அது நம்மை கட்டுப்படுத்த கூடாது.
1: சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி. எதிர்காலத்துல செயற்கை நுண்ணறிவு நம்மை மீறி சிந்திக்குமா, இல்ல நம்மை ஆளுமா?
0: அதாவது the rise of machine போலவா?
2: சினிமாவுக்கே போயிட்டீங்க. ஆனா உண்மையில் சில விஞ்ஞானிகள் அத பத்தி சிந்திக்கிறாங்க. சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்ற கருத்து மனித நுண்ணறிவை விட மேலான ஏஐ உருவானால் அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குமானா கேள்விக்குறிதான்.
0: அதனால்தான் நமக்கு தேவை மனித மயமான தொழில்நுட்பம், அதாவது மனித மதிப்புகளுடன் இணைந்த தொழில்நுட்பம்.
1: அதுதான் உண்மையான தீர்வு. நாம இதுல பாசம், பொறுப்பு, நெறி இதெல்லாம் சேர்க்கணும்.
2: ஆமாம் துர்கா, செயற்கை நுண்ணறிவு நம்ம வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. ஆனால் அந்த சக்தி நம் கையில் இருக்கணும், அதற்கு அடிமையாக கூடாது.
0: உண்மையிலே நாம் மனிதர்கள் தான் இதை உருவாக்கினோம். அதனால் நம் அறிவும் நெறியும் தான் இதை வழிநடத்தணும்.
1: அதுவும் சரிதான். நாம அனைவரின் அறிவும் நெறியும் பாசமும் இணைந்தால் செயற்கை நுண்ணறிவு மனித குலத்துக்கே உண்மையான தோழனாக மாறும்.
2: சரி, செயற்கை நுண்ணறிவு எப்படி நம் கல்வி, மருத்துவம், சமூக வாழ்க்கை எல்லாத்திலும் தாக்கம் ஏற்படுத்தது, அது பத்தி சொல்லு வெற்றி.
1: சரியான கேள்வி, நானும் இததான் கேட்கலான்னு நினைச்சேன்.
0: சரிதான், இந்த விஷயம்தான் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தது. முன்பெல்லாம் ஒரு மாணவன் தனியாக படிக்க முடியாது. இப்போ சாட்புட், விஷுவல் டீச்சர், ஏஐ டியூட்டர் எல்லாம் நம்மை வழிநடத்துது.
2: அதுவும் ஒவ்வொரு மாணவருக்கும் தனிப்பட்ட.
3: பஹத் ஹி மகத்வபூர்ண திவஸ் ஹை. ஆஜ் 51,000 சே ஜாதா யுவாவோ கோ சர்க்காரி நோக்கரி கா நியுக்தி பத்திரம் மிலா ஹை. ஆஜ் ஆப் சபி தேஸ் கி விகாஸ் யாத்ரா மே அஹம் பாகிதார் பன் ரஹே ஹை, ஜிம்மேவார் பாகிதார் பன் ரஹே ஹை. ரேல்வே, பேங்கிங், டிஃபென்ஸ், ஹெல்த், எஜுகேஷன் और दूसरे कई क्षेत्रों में आप सभी नई जिम्मेदारियां संभालने जा रहे हैं. आने वाले वर्षों में विकसित भारत के संकल्प को सिद्ध करने में आप सभी महत्वपूर्ण भूमिका निभाने वाले हैं. साथियों, यहां तक पहुंचने के लिए आप सभी ने लंबी तैयारी और कड़ा परिश्रम जरूर किया होगा. इस उपलब्धि के लिए मैं आपको भी और आपके परिवारजनों को भी बहुत बहुत बधाई देता हूं. आपको यहां तक पहुंचाने में आपके माता पिता और परिवार का योगदान कम नहीं होता है, लेकिन इतना भी यही है कि जैसे परिवार का योगदान होता है, समाज का भी बहुत बड़ा योगदान होता है हमें यहां पहुंचाने के लिए. हम सिर्फ अपने कारण नहीं पहुंचते, सिर्फ अपने परिवार के कारण नहीं पहुंचते. इस विशाल देश के 140 करोड़ नागरिकों के योगदान का भी बहुत बड़ा महत्व होता है. और इसलिए हमारा दायित्व खुद के प्रति, खुद के परिवार प्रति, वैसे ही संपूर्ण समाज के प्रति भी रहता है.

0: நேரம் 12 மணி. ஆகாஷவாணி. இனி இந்த அலைவரிசையில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சங்கீத சாரல். இதில் லாவண்யா சுந்தரராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுத நீர்நிலைகள் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம், மனங்கவர் சென்னை மாநகர் உரை சித்திரம், எழுதியவர் கே புருஷோத்தமன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 2:15 திரைகானம், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள்.

தமிழ் வாசிப்போம் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 355 பகுதி. 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். வாழையில் உர மேலாண்மை உரை வழங்குபவர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெய் கணேஷ் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05, 9:15, 9:30 ஆகிய நேரங்களில் திரைகானம். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி கேலக்சி அண்ட் பியாண்ட், மில்கி வே உரையாடல். நிகழ்த்துபவர் விஞ்ஞானி டாக்டர் வெங்கடேஸ்வரன் மற்றும் விஞ்ஞான பிரச்சார் அறிவியல் தொடர்பாளர் பதிப்பாசிரியர் பி ஸ்ரீகுமார் ஆகியோர். 10:00 அகில பாரத இசை, சங்கனச்சேரி சிபி மாதவன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு, டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

101.4 ரெயின்போ எஃப்எம் அலைவரிசையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெம்பாவையும். சிறப்பு விருந்தினர் முனைவர் சா முத்துமாரி அவர்கள் பங்கேற்கும். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். FM கோல்ட் அலைவரிசையில் 1:10 ஹரிச்சந்திர உபக்யானம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் தஞ்சாவூர் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் சீதாராமன் அவர்களின் பக்தி பாடல்கள் கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஹரிக்குமார் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். எட்டு 10 ஆலமரம் நாடகம் எழுதியவர் காவனூர் வேலன் அவர்கள். நடித்துள்ளவர்கள் KRS குமார், சி சிவகாமி, எஸ் ரமேஷ், பத்மஸ்ரீ, ஆர் அருணா, வி வினோதினி, எல் மோகன் ஆகியோர். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன்.

சங்கீத சாரலில் லாவண்யா சுந்தரராமன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் ஹரிச்சந்திர உபாக்யானம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் தஞ்சாவூர் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.

மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் சீதாராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஹரிக்குமார் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உலகளாவிய அனுபவங்களையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா கூட்டாண்மை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். உலக நாடுகளின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு இந்தியரும் உழைத்து வருவதாகவும், அந்த இலக்கை எட்டுவதற்கு பல துறைகளில் தமது அரசு முதலீடு செய்து வருவதாகவும் கூறினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் சேர்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் 47 இடங்களில் நடைபெற்றது.

0: இன்று பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் ரயில்வே அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்ற உள்ளனர். தமிழகத்தில் சென்னை ICFல் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசத்தை மேலும் சிறப்பாக கட்டமைக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புக்கின்ற, இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது.
0: இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையின் மகளிர் குழு எவரஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது. 11 பெண்கள் மற்றும் 3 தொழில்நுட்ப உதவி பணியாளர்கள் என 14 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு நேற்று முன்தினம் நேபாள பகுதியிலிருந்து சவுத்கால் பாதை வழியாக உலகின் மிக உயர்ந்த சிகரத்தை அடைந்ததாக இந்தோ திபெத் எல்லை காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி இந்த மகளிர் குழு தனது பயணத்தை தொடங்கியது. தூய்மையான இமாலயம், பனிப்பாறைகளை காப்போம் என்ற தங்களது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இக்குழுவினர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் எவரஸ்ட் சிகரத்தில் இருந்து மட்காத கழிவுகளையும் சேகரித்தனர். எவரஸ்ட் சிகரத்தில் தேசிய கொடியை ஏற்றிய இக்குழுவினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையான தட்பவெட்ப நிலையிலும் இந்த அசாத்திய சாதனையை இந்த குழு நிகழ்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த சாதனையின் மூலம் 5 வெற்றிகரமான எவரஸ்ட் சிகர பயணங்கள் உட்பட மொத்தம் 232 மலையேற்ற பயணங்களை இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். குறைதீர்க்கும் அமைப்புகளை வலுப்படுத்தவும் அவற்றை பொறுப்புணர்வுடனும் விரைவாக செயல்படக்கூடியதாகவும் மாற்றுமாறு வேளாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் நில வளங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அமைச்சர் உத்தரவிட்டார். புகார்கள், பொதுமக்களின் குறைகள், மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து வரும் கோரிக்கைகள், குடிமக்களின் கடிதங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் எழுப்பப்படும் பிரச்சினைகளை நாள்தோறும் ஆய்வு செய்வதற்காக வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களில் தலா 10 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுக்களை அமைக்குமாறு திரு சௌஹான் அறிவுறுத்தினார். நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தேவையற்ற விதிமுறைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது ரிசர்வ் வங்கியால் வழங்கப்படும் மிக உயர்ந்த லாப பங்கு தொகைகளில் ஒன்றாகும். மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற இயக்குநர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025-26 நிதியாண்டின் மொத்த வருமானம் 26.42% அதிகரித்துள்ளது. செலவினம் 27.6% உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும்.

0: நடவடிக்கைகள்.
1: பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்குள் 3வது முறையாக இதன் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தில்லியில் பெட்ரோல் விலை 87 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 99.51 ரூபாயாகவும் டீசல் விலை 91 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 92.49 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. அண்மை நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலால் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடுமையான விலை உயர்வு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். அவரது இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் இந்தோ பசிபிக் ஒத்திசார் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கவுள்ளார். இன்று காலை கொல்கத்தா வந்தடைந்த திரு மார்க்கோ ரூபியோ அன்னை தெரசா குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார். இன்று பிற்பகல் புதுதில்லி செல்லும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகல்களை பெற்ற பிறகு மதிப்பெண் சரிபார்ப்பு அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க 2 நாட்கள் வரை கால அவகாசம் இருக்கும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. இந்த கால அவகாசத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு சிபிஎஸ்இ கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலான்பட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் மங்கோலியாவின் முன்க்ஜின் பேட்ஸனை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழுவின் 2வது கூட்டம் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நடத்தப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலர் திரு அனில் மாலிக் தலைமையில் காணொலி வாயிலாக இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய முன்னுரிமை பகுதிகளில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். ஆகையால் இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in.
1: https://awards.gov.in

0: awords.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31st.
2: இனி மெல்லிசை பாடல்கள் கேட்போம். முதலில் பழனி சுந்தரேசன் இயற்றி, வி தியாகராஜன் இசையமைத்து, டி எல் மகாராஜன், பி எஸ் சசிரேகா பாடியுள்ள பாடல்.

0: மெலிசை பாடல் கேட்டோம். நேரம் ஒரு மணி, ஆகாஷவாணி. இனி
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். அம்ரித் சரோவர் நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுத நீர்நிலைகள் திட்டம் குறித்து. உயிர் உறைய உடம்பு வேண்டும், உடம்பு செழிக்க உணவு வேண்டும், உணவு விளைய நீர் வேண்டும், நீர் விளைய நல்லரசு வேண்டும். எனவே நீராதாரத்தை பெருக்கும் அரசனுக்கே நீடு புகழ் நிலைக்கும். இதனை நீரின்று அமையா யாக்கைக்கெல்லாம் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு, உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று புறநானூறு கூறுகிறது. உணவில்லாமல் ஒரு மாதம் கூட வாழலாம், நீரின்றி 3 நாட்களுக்கு மேல் உடலில் உயிர் தங்காது. இப்புவியில் உயிர்கள் தோன்ற நீரே ஆதாரம். இந்த நீரானது சுழற்சி முறையில் மழையாக, நீராவியாக, கடலாக, குட்டையாக, குருதியாக, வரப்பு நீராக, பல்வேறு பரிமாணங்களாக நம்முள்ளும் நம்மை சுற்றியும் வியாபித்திருக்கிறது. 2012 வெளியிடப்பட்ட தேசிய நீர் கொள்கையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. நீர் மேலாண்மையும் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. சரியான அளவில் பாதுகாப்பான தண்ணீர் கிடைக்காததால் சமுதாய கொந்தளிப்பு ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் நீர் தொடர்பான சவால்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு சீரமைப்பும் மக்களின் பங்கேற்புமே

தீர்வாகும். சுதந்திரத்தின் அமுதகால மகா உற்சவ கொண்டாட்டத்தின் போது 2022 அம்ரித் சரோவர் திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 நீர்நிலைகளை கட்டமைத்து புனரமைக்கவும், அதன் மூலம் நீர் சேமிப்பு, நீடித்த வளர்ச்சி, பாரம்பரிய சமூக நீர்நிலைகளை மீட்டெடுத்தல் ஆகியவை மேற்கொள்ளப்படும். திட்டம் அறிவித்த பொழுது 50,000 அமுத நீர்நிலைகளை 2023 ஆகஸ்ட் 15 கட்டமைக்க குறிக்கோள் கொண்டு தற்போது தேசிய இயக்கமாக மாறியுள்ளது. இதன் மூலம் தேச பெருமை, சூழல் சீரமைப்பு, அடிப்படை ஆளுகை ஆகிய மூன்றும் நேர்கோட்டில் இணைகின்றது. மார்ச் 2025 வரை 68,000 அமுத நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அமுத நீர்நிலையும் குறைந்தது 1 ஏக்கர் அளவு கொண்டதாகவும், 10,000 கியூபிக் மீட்டர் கொள்ளளவு கொண்டதாகவும் இருக்கும். கிராம பஞ்சாயத்துகள் மூலம் பரவலாக்கப்பட்ட ஆளுகையும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலமும் வேலைவாய்ப்பும் ஊக்குவிக்கப்படும். கட்டமைக்கப்பட்ட அமுத நீர்நிலைகளை பராமரிக்க சுய உதவிக்குழு உறுப்பினர்களை கொண்டு தனித்துவமான பெயர் கொண்டு பயனாளர் குழு உருவாக்கப்படுகிறது. இந்த பயனாளர் குழு தன்னார்வலர்களால் உருவாவது பெண்கள் மற்றும் சமுதாயத்தில் பின்தங்கியோருக்கு பிரதிநிதித்துவம் உண்டு. மரம் நடுதல், வண்டல் மண் அகற்றுதல் ஆகியவற்றையும் இக்குழுவினர் மேற்கொள்வார்கள். இத்திட்டத்தின் 2வது அலகு செப்டம்பர் 2023 முதல் நடைபெற்று வருகிறது. கூட்டுறவு, கூட்டாட்சி, சுற்றுச்சூழல் நடவடிக்கை, உள்ளூர் மக்களாட்சி ஆகியவற்றிற்கு அமுத நீர்நிலைகள் திட்டம் எடுத்துக்காட்டாக உள்ளது. நாட்டின் உடனடி நீர் தேவை மட்டுமல்லாமல் மீள்தன்மையுடைய நீர் மிகுதியான ஊரக எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமுத நீர்நிலைகள் திட்டம் ஏற்படுத்துகிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். அம்ரித் சரோவர் நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுத நீர்நிலைகள் திட்டம் குறித்து

0: achieve this, the country is investing in several sectors. The Prime Minister highlighted that new employment opportunities are being created for the youth of the country.
1: आज हर भारतीय एक बड़े संकल्प के साथ आगे बढ़ रहा है. ये संकल्प 2047 तक विकसित भारत के निर्माण का संकल्प है. इस लक्ष्य की प्राप्ति के लिए आज देश अलग अलग सेक्टर्स में निवेश कर रहा है और इस निवेश से देश के युवाओं के लिए रोजगार के लाखों नए अवसर बन रहे हैं, जिसे आज भारत में सेमीकंडक्टर मैन्युफैक्चरिंग की पूरी सप्लाई चेन तैयार की जा रही है.
0: Bihar Chief Minister Samrat Chowdhury has announced that 1 lakh teachers will be recruited in the state over the next 5 years. During a high-level review meeting of the education department, the Chief Minister directed the officials to ensure recruitment of at least 20,000 teachers every year. He said that the notification for teacher appointments will now be issued annually in the month of July to streamline the recruitment process. The Bihar government today announced free travel on state-run buses for all students appearing for the NEET UG re-examination scheduled on June 21. In a social media post, Chief Minister Samrat Chowdhury said all NEET candidates in the state will be allowed to travel free of cost on government buses. The Chief Minister also appealed to district administrations, temples and non-governmental organizations to help arrange drinking water and sattu for students and their parents at bus stands, railway stations and other major locations. The Central Board of Secondary Education, CBSE, has extended the last date for obtaining scanned photocopies of answer books for Class 12 board examinations by one more day until tomorrow. Earlier, the deadline was today. The CBSE said the decision was made after its website experienced unprecedented traffic over the past few days, along with several attempts of unauthorized interference, making it prone to disruptions. Indraprastha Gas Limited, IGL, increased the price of compressed natural gas, CNG, by 1 rupee today. After the price hike, the new rate for 1 kilogram CNG in the national capital is 81 rupees and 9 paise. Indian Oil has reassured customers and the general public that there is no overall shortage of petrol and diesel in the country. In a statement, the oil marketing company said that the current situation being witnessed at certain retail outlets is highly localized and temporary in nature. In IPL cricket, Lucknow Super Giants will take on Punjab Kings in Lucknow this evening at 7:30 p.m. Last night, Sunrisers Hyderabad defeated Royal Challengers Bengaluru by 55 runs in Hyderabad. And that is the end of this news bulletin.
2: நேரம் 1:10.
3: ஆகாஷ்வாணி பெருமைமிகு பாரதம். மணங்கவர் சென்னை மாநகர். உரைச்சித்திரம். எழுதியவர் கே புருஷோத்தமன்.
4: தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை இந்தியாவின் முக்கியமான மற்றும் வளர்ச்சியடைந்த நகரங்களில் ஒன்றாகும். இது கலாச்சாரம், கல்வி, வரலாறு, வணிகம் மற்றும் சுற்றுலா ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றுகிறது. பழமையான கோவில்கள், அழகான கடற்கரைகள், அருங்காட்சியகங்கள், பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் போன்ற பல்வேறு சுற்றுலா இடங்கள் சென்னையில் காணப்படுகின்றன. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சென்னைக்கு வருகிறார்கள்.
5: சென்னை தனது நீண்ட கடற்கரை பகுதிக்காக மிகவும் பிரபலமானது. உலகிலேயே மிக நீளமான நகர கடற்கரைகளில் ஒன்றான மெரினா கடற்கரை சென்னையின் முக்கியமான சுற்றுலா இடமாகும். இங்கு மாலை நேரங்களில் மக்கள் சுவாசிக்கவும் நடைப்பயிற்சி செய்யவும் கடலின் அழகை ரசிக்கவும் வருகிறார்கள். இதைத் தவிர பெசன் நகர், எலியட்ஸ் கடற்கரை போன்ற இடங்களும் சுற்றுலா பயணிகளை

0: இருக்கும் முக்கியமான கடற்கரைகளாக உள்ளன.
1: சென்னையில் பல பழமையான மற்றும் புகழ்பெற்ற கோவில்களும் உள்ளன. மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் கோவில் மிகவும் பழமையானதும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டதுமாகும். அதேபோல் திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவில், திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோவில் போன்றவை பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் அதிகம் ஈர்க்கின்றன. இந்த கோவில்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கட்டிடக்கலையை வெளிப்படுத்துகின்றன.
0: இதற்கு மேலும் சென்னையில் பல கல்வி மற்றும் அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களும் உள்ளன. எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகம் இந்தியாவின் பழமையான அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். இதில் வரலாறு, கலை மற்றும் தொல்லியல் தொடர்பான பல அரிய பொருட்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. பிர்லா பிளானட்டோரியம் மற்றும் தக்ஷிண சித்ரா போன்ற இடங்கள் அறிவியல் மற்றும் கலாச்சாரத்தை அறிய உதவும் முக்கிய சுற்றுலா மையங்களாக உள்ளன.
1: மேலும் சென்னையில் இயற்கையை ரசிக்க பல பூங்காக்கள் மற்றும் உயிரியல் பூங்காக்களும் உள்ளன. வண்டலூரில் அமைந்துள்ள உயிரியல் பூங்கா தெற்காசியாவின் மிகப்பெரிய உயிரியல் பூங்காக்களில் ஒன்றாகும். கிண்டி தேசிய பூங்கா மற்றும் செம்மொழி பூங்கா போன்ற இடங்கள் இயற்கை சூழலை அனுபவிக்க சிறந்த இடங்களாக உள்ளன.
0: இதனால் சென்னை நகரம் வரலாறு, கலாச்சாரம், இயற்கை அழகு மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய அனைத்தையும் ஒருங்கே கொண்ட ஒரு சிறந்த சுற்றுலா நகரமாக விளங்குகிறது. இந்த நகரத்தின் பல்வேறு சுற்றுலா இடங்கள் பயணிகளுக்கு புதிய அனுபவங்களையும் இனிய நினைவுகளையும் வழங்குகின்றன.
1: முதலில் நாம் சென்னை நகரின் முக்கியமான கடற்கரைகள் பற்றி தெரிந்து கொள்வோம்.
0: வங்காள விரிகுடாவை ஒட்டிய அமைப்பில் இருப்பதால் சென்னையில் பல அழகான கடற்கரைகள் காணப்படுகின்றன. அவற்றில் மெரினா கடற்கரை, எலியர்ஸ் கடற்கரை மற்றும் திருவான்மையூர் கடற்கரை முக்கியமானவை. இந்த கடற்கரைகள் இயற்கை அழகு, சுத்தமான காற்று மற்றும் அமைதியான சூழல் ஆகியவற்றால் சுற்றுலா பயணிகளையும் உள்ளூர் மக்களையும் அதிகமாக ஈர்க்கின்றன. ஒவ்வொரு கடற்கரையும் தனித்துவமான சிறப்புகளை கொண்டுள்ளது.
1: மெரினா கடற்கரை உலகிலேயே மிக நீளமான நகர கடற்கரைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சுமார் 13 கிலோமீட்டர் நீளத்திற்கு பரவியுள்ள இந்த கடற்கரை முதலில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. அந்த காலத்தில் சென்னை நகரத்தின் கடற்கரை பகுதியை அழகுபடுத்தும் நோக்கத்தில் இந்த பகுதி மேம்படுத்தப்பட்டது.
0: மெரினா கடற்கரை இன்று சுற்றுலா பயணிகளின் முக்கிய ஈர்ப்பாக உள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருகை தருகின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் இங்கு நடைப்பயிற்சி செய்வதற்கும் கடல் காற்றை அனுபவிப்பதற்கும் மக்கள் அதிகமாக வருகிறார்கள். குழந்தைகள் விளையாடுவதற்கும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதற்கும் இது மிகவும் ஏற்ற இடமாகும்.
1: மெரினா கடற்கரையின் அருகில் பல முக்கிய நினைவு சின்னங்களும் உள்ளன. மேலும் பல முக்கிய தலைவர்களின் சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விவேகானந்தர் இல்லமும் உள்ளது. இந்த இடத்திற்கு வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் இது வழங்குகிறது.
0: மெரினா கடற்கரையில் பலவிதமான சிற்றுண்டி கடைகளும் காணப்படுகின்றன. சுண்டல், மாங்காய், முறுக்கு, பஜ்ஜி போன்ற பல உணவுகள் இங்கு கிடைக்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் கடற்கரையின் அழகை ரசிப்பதுடன் உணவையும் அனுபவிக்க முடிகிறது. மேலும் பலவித வீட்டு அலங்கார பொருட்களும் குழந்தைகளுக்கான பொம்மைகளும் விற்கப்படுகின்றன. காலை நேரத்தில் சூரியன் உதயமாகும் காட்சி மிகவும் அழகாக இருக்கும். அந்த நேரத்தில் கடல் அலைகள் கரையை தழுவும் காட்சியை பார்ப்பது மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது.
1: எலியட்ஸ் கடற்கரை பொதுவாக பெசன் நகர் கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. இது மெரினா கடற்கரையை விட அமைதியான மற்றும் சுத்தமான சூழல் கொண்ட கடற்கரையாகும். சென்னை நகரின் பெசன் நகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த கடற்கரை மாலை நேர நடைப்பயிற்சிக்கு மிகவும் ஏற்ற இடமாக உள்ளது. கடல் காற்று, அமைதியான சூழல் மற்றும் சுத்தமான மணற்கரை ஆகியவை இங்கு வருபவர்களுக்கு இனிமையான அனுபவத்தை வழங்குகின்றது. பலர் நண்பர்களுடன் அல்லது குடும்பத்துடன் நேரம் செலவிட இங்கு வருகிறார்கள்.
0: எலியட்ஸ் கடற்கரையின் அருகில் வேளாங்கண்ணி தேவாலயம் மற்றும் அஷ்டலட்சுமி கோவில் போன்ற முக்கிய ஆன்மீக இடங்களும் உள்ளன. இதனால் இந்த கடற்கரை சுற்றுலா மற்றும் ஆன்மீக பயணிகளுக்கு முக்கியமான இடமாக உள்ளது. மேலும் அருகில் பல உணவகங்கள் மற்றும் கஃபேக்களும் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் சுவையான உணவுகளை சுவைக்கலாம்.
1: திருவான்மியூர் கடற்கரை சென்னையின் மற்றொரு அழகான அமைதியான கடற்கரையாகும். இது மெரினா மற்றும் எலியட்ஸ் கடற்கரைகளை விட குறைந்த மக்கள் கூட்டம் கொண்ட இடமாகும். இதனால் அமைதியை விரும்புபவர்கள் இந்த கடற்கரைக்கு அதிகம் வருகிறார்கள்.
0: இந்த கடற்கரை காலை நடைப்பயிற்சி மற்றும் யோகா செய்வதற்கு மிகவும் ஏற்ற இடமாகும். கடல் காற்று மற்றும் அமைதியான சூழல் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது. பலர் தினமும் காலை நேரத்தில்

0: இங்கு வந்து உடற்பயிற்சி செய்கிறார்கள்.
1: திருவான்மையூர் கடற்கரையின் அருகில் பல குடியிருப்பு பகுதிகளும் கல்வி நிறுவனங்களும் உள்ளன. அதனால் அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இந்த கடற்கரையை தினசரி ஓய்வுக்கான இடமாக பயன்படுத்துகிறார்கள். மேலும் அருகில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை இந்த பகுதியை மேலும் பிரபலமாக்கி உள்ளது.
0: சென்னை வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட இடங்களையும் தன்னகத்தை கொண்டதாக உள்ளது.
1: இங்குள்ள சென்ட் ஜார்ஜ் கோட்டை என்பது சென்னை நகரின் மிக முக்கியமான வரலாற்று நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். இது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டையாக கருதப்படுகிறது. 1644 இங்கிலாந்தின் கிழக்கு இந்திய கம்பெனியினரால் இந்த கோட்டை கட்டப்பட்டது. அந்த காலத்தில் வர்த்தக நடவடிக்கைகளை பாதுகாப்பாக மேற்கொள்ளும் நோக்கத்துடன் இந்த கோட்டை அமைக்கப்பட்டது. காலப்போக்கில் இது ஆங்கிலேய ஆட்சியின் முக்கிய நிர்வாக மையமாக வளர்ச்சி பெற்றது.
0: செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இன்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலமாக உள்ளது. இங்கு தமிழ்நாடு அரசின் சட்டமன்றம் மற்றும் சில அரசு அலுவலகங்களும் இயங்கி வருகின்றன. கோட்டையின் உள்ளே செயின்ட் மேரிஸ் தேவாலயம் உள்ளது. இது இந்தியாவில் உள்ள மிக பழமையான ஆங்கில தேவாலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் இங்கு அமைந்திருக்கும் அருங்காட்சியகத்தில் ஆங்கிலேயர் காலத்தைச் சேர்ந்த ஆயுதங்கள், ஆடைகள், பழமையான ஆவணங்கள் மற்றும் பல அரிய பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதனால் வரலாற்றை அறிய விரும்பும் மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு முக்கிய இடமாக விளங்குகிறது.
1: சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் என்பது தமிழின் புகழ்பெற்ற புலவரான திருவள்ளுவரை நினைவு கூறும் வகையில் கட்டப்பட்ட நினைவு சின்னமாகும். இது சென்னை நகரின் நுங்கம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது. 1970களில் தமிழ்நாடு அரசால் இந்த நினைவிடம் கட்டப்பட்டது. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை உலகிற்கு நினைவூட்டும் வகையில் இந்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டுள்ளது.
0: வள்ளுவர் கோட்டத்தின் முக்கிய சிறப்பு அதன் தேரை போன்ற கட்டட வடிவமைப்பாகும். இது திருவாரூர் கோவில் தேரின் வடிவமைப்பை ஒத்ததாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பெரிய கல் தேரின் உயரமும் அகலமும் மிகவும் பிரம்மாண்டமாக காணப்படுகிறது. தேரின் உள்ளே திருவள்ளுவரின் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது.
1: வள்ளுவர் கோட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் திருக்குறளின் 1330 குறள்களும் இங்கு கல் பலகைகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த குறள்கள் தமிழின் நெறிமுறைகள், ஒழுக்கம் மற்றும் வாழ்க்கை முறையை விளக்கும் முக்கியமான கருத்துக்களை கொண்டதாக உள்ளன.
0: மாணவர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்து திருக்குறளின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்கிறார்கள். இதனால் வள்ளுவர் கோட்டம் தமிழ் கலாச்சாரத்தின் பெருமையை எடுத்து காட்டும் முக்கியமான இடமாக விளங்குகிறது.
1: சென்னை எழும்பூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகம் இந்தியாவின் மிகவும் பழமையான மற்றும் பெரிய அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். இது 1851 நிறுவப்பட்டது. இந்த அருங்காட்சியகத்தில் இந்தியாவின் வரலாறு, கலை, தொல்லியல் மற்றும் கலாச்சாரம் தொடர்பான பல ஆயிரக்கணக்கான அரிய பொருட்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன.
0: இந்த அருங்காட்சியகத்தின் முக்கியமான பகுதி பழமையான சோழர்கால வெண்கல சிலைகளின் தொகுப்பாகும். உலகிலேயே மிகப்பெரிய சோழர் வெண்கல சிலைகள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பழமையான நாணயங்கள், ஆயுதங்கள், ஓவியங்கள், சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பொருட்கள் போன்றவை இங்கு காணப்படுகின்றன.
1: அருங்காட்சியக வளாகத்தில் தேசிய கலைக்கூடமும் உள்ளது. இதில் இந்தியாவின் பல பகுதிகளைச் சேர்ந்த ஓவியங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த அருங்காட்சியகம் ஒரு முக்கியமான கல்வி மையமாக உள்ளது. வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை நேரடியாக அறிந்து கொள்ள விரும்பும் அனைவருக்கும் இது ஒரு சிறந்த இடமாகும். இதேபோல வேறு ஒரு அருங்காட்சியகமும் உள்ளது. அதன் பெயர் தக்ஷின் சித்ரா என்பதாகும்.
0: தென்னிந்தியாவின் பாரம்பரிய வாழ்க்கை முறையையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு தனித்துவமான அருங்காட்சியகம்தான் தக்ஷிண சித்ரா. இது சென்னை நகரத்திற்கு அருகில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்திருக்கிறது. 1996 தொடங்கப்பட்ட இந்த அருங்காட்சியகம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிறது.
1: தக்ஷிண சித்ராவின் முக்கிய சிறப்பு பழமையான கிராம வீடுகளை அசல் வடிவத்தில் மீண்டும் அமைத்து காட்சிக்கு வைப்பதாகும். ஒவ்வொரு வீடும் அந்த மாநிலத்தின் பாரம்பரிய கட்டிடக்கலை, வாழ்க்கை முறை மற்றும் கைவினை பண்பாட்டை பிரதிபலிக்கிறது. பார்வையாளர்கள் இந்த வீடுகளுக்குள் சென்று பழமையான வாழ்க்கை முறையை அனுபவிக்க முடியும்.
0: மேலும் இங்கு பல கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் கலைஞர்கள் நேரடியாக தங்கள் பணியை செய்து காட்டுகின்றனர். மண்பாண்டங்கள், நெய்தல், மரச்சிற்பம் போன்ற பாரம்பரிய கைவினை பணிகளை பார்வையாளர்கள் நேரில் காண முடிகிறது. இதனால் தக்ஷிண சித்ரா சுற்றுலா தலமாக மட்டுமல்லாமல் கல்வி மற்றும் கலாச்சார மையமாகவும் விளங்குகிறது.
1: சென்னை நகரம் பல மதங்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை ஒருங்கே கொண்ட நகரமாக

0: விளங்குகிறது.
1: சென்னை நகரின் மயிலாப்பூர் பகுதியில் அமைந்திருக்கும் கபாலீஸ்வரர் கோவில் மிகவும் பழமையான மற்றும் புகழ்பெற்ற சிவன் கோவிலாகும். இந்த கோவில் திராவிட கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. கோவிலின் மூலவர் கபாலீஸ்வரர் எனப்படும் சிவபெருமான் ஆவார். அம்பாள் கற்பகாம்பாள் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார்.
0: இந்த கோவிலின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன் தொடங்கியதாக கூறப்படுகிறது. பழமையான பதிவுகளின்படி பல்லவர் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. பின்னர் விஜயநகர அரசர்களின் காலத்தில் கோவில் புதுப்பிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது. கோவிலின் உயரமான ராஜகோபுரம் வண்ணமயமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்பங்கள் இந்து புராணங்களில் வரும் பல தெய்வங்களையும் கதைகளையும் வெளிப்படுத்துகின்றன.
1: கபாலீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி திருவிழா மிகவும் பிரபலமானது. இந்த திருவிழாவிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். கோவிலின் தேரோட்டம், ஊர்வலம் மற்றும் பல ஆன்மீக நிகழ்ச்சிகள் இந்த திருவிழாவின் முக்கிய அம்சங்களாகும். மயிலாப்பூர் பகுதியின் கலாச்சாரத்தையும் ஆன்மீக பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தும் முக்கியமான தலமாக இந்த கோவில் விளங்குகிறது.
0: திருவல்லிக்கேணி பகுதியில் அமைந்துள்ள பார்த்தசாரதி கோவில் சென்னை நகரின் மிகவும் பழமையான வைணவ கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவில் பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இங்கு கிருஷ்ணர் பார்த்தசாரதி என்ற பெயரில் வழிபடப்படுகிறார். இந்த பெயரின் பொருள் அர்ஜுனனின் தேரோட்டி என்பதாகும். மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியான கிருஷ்ணரின் வடிவத்தை இந்த கோவில் பிரதிபலிக்கிறது.
1: இந்த கோவில் சுமார் 6ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. பின்னர் சோழர் மற்றும் விஜயநகர அரசர்களால் இந்த கோவில் விரிவுபடுத்தப்பட்டது. கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் அழகாகவும் பாரம்பரியமாகவும் அமைந்திருக்கிறது. பல சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் கோவிலின் சுவர்களில் காணப்படுகின்றன.
0: பார்த்தசாரதி கோவில் வைணவ சமயத்தில் மிக முக்கியமான தலமாக கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த திருவிழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்கின்றனர்.
1: திருவான்மையூரில் அமைந்திருக்கும் மருந்தீஸ்வரர் கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் பழமையான கோவிலாகும். இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டதாக நம்பப்படுகிறது. இங்கு சிவபெருமான் மருந்தீஸ்வரர் என்ற பெயரில் வழிபடப்படுகிறார்.
0: புராண கதைகளின்படி சிவபெருமான் இந்த இடத்தில் முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ அறிவை கற்றுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதனால் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் உடல் நலம் மற்றும் மனநலம் மேம்பட வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள்.
1: இந்த கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் அழகாகவும் பாரம்பரியமாகவும் உள்ளது. உயரமான கோபுரம், அழகான மண்டபங்கள் மற்றும் பழமையான சிற்பங்கள் இந்த கோவிலின் சிறப்புகளாகும். தினமும் பல பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள்.
0: பெசன் நகர் பகுதியில் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள அஷ்டலட்சுமி கோவில் மிகவும் பிரபலமான கோவிலாகும். இந்த கோவில் மகாலட்சுமியின் 8 வடிவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அவை ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி மற்றும் தானியலட்சுமி ஆகிய வடிவங்களாகும்.
1: இந்த கோவில் பல நிலைகளில் கட்டப்பட்ட தனித்துவமான கட்டட அமைப்பை கொண்டுள்ளது. பக்தர்கள் ஒவ்வொரு நிலைக்கும் சென்று லட்சுமியின் வெவ்வேறு வடிவங்களை வழிபட முடியும். இந்த அமைப்பு கோவிலுக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது.
0: அஷ்டலட்சுமி கோவில் கடற்கரைக்கு அருகில் இருப்பதால் மிகவும் அழகான சூழலை கொண்டுள்ளது. தினமும் பல பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை மற்றும் நவராத்திரி காலங்களில் இங்கு அதிகமான பக்தர்கள் திரளாக வருகை புரிகின்றனர். சென்னை நகரில் உள்ள முக்கிய கிறிஸ்துவ சுற்றுலா தலங்கள் சிலவற்றை நாம் காணலாம்.
1: கிறிஸ்துவ மதத்தினருக்கான பல பழமையான தேவாலயங்கள் சென்னையில் அமைந்திருக்கின்றன. இவை ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமல்லாமல் வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சிறப்புகளாலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. அவற்றில் சாந்தோம் பேராலயம், செயின்ட் தாமஸ் மலை, சென்ட் மேரிஸ் தேவாலயம் மற்றும் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் போன்றவை மிகவும் முக்கியமானவை.
0: சென்னை நகரின் மயிலாப்பூரில் அமைந்துள்ள சாந்தோம் பேராலயம் இந்தியாவின் மிக முக்கியமான கிறித்துவ புனித தலங்களில் ஒன்றாகும். இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்களில் ஒருவரான செயின்ட் தாமஸின் கல்லறை அமைந்துள்ள இடமாக கருதப்படுகிறது. இந்த தேவாலயம் முதலில் 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்டது. பின்னர் புதுப்பிக்கப்பட்டு இன்று காணப்படும் அழகான கட்டிடமாக மாற்றப்பட்டது. கோத்திக் பாணியில் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் வெண்மையான உயரமான கோபுரத்துடன் மிகவும் அழகாக காணப்படுகிறது.

0: உலகம் முழுவதும் இருந்து பல கிறிஸ்துவ பக்தர்கள் இந்த இடத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்கின்றனர்.
1: செயின்ட் தாமஸ் மலை சென்னை நகரின் மற்றொரு முக்கியமான கிறிஸ்துவ புனித தலமாகும். இது கிண்டி அருகில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய மலைப்பகுதியாகும். மலையின் மேல் பகுதியில் ஒரு அழகான தேவாலயம் அமைந்திருக்கிறது. அங்கிருந்து சென்னை நகரத்தின் அழகான காட்சி தெளிவாக பார்க்க முடிகிறது. இதனால் இது ஆன்மீக தலமாக மட்டுமல்லாமல் சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது.
0: சென்னை நகரின் சென்ட் ஜார்ஜ் கோட்டை பகுதியில் அமைந்துள்ள சென்ட் மேரிஸ் தேவாலயம் இந்தியாவின் மிகவும் பழமையான ஆங்கில தேவாலயங்களில் ஒன்றாகும். இது 1680 ஆண்டு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது.
1: இந்த தேவாலயம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முக்கிய வரலாற்று சின்னமாக கருதப்படுகிறது. பல முக்கியமான ஆங்கிலேய அதிகாரிகள் இந்த தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது. இந்த தேவாலயத்தின் கட்டிட அமைப்பும் பழமையான ஓவியங்களும் வரலாற்று ஆர்வலர்களை அதிகமாக ஈர்க்கின்றன.
0: பெசன் நகர் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் சென்னையின் மிகவும் பிரபலமான கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும். தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி தேவாலயத்தை முன்மாதிரியாக கொண்டு இந்த தேவாலயம் கட்டப்பட்டது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேவாலயத்திற்கு வந்து அன்னை மரியாளிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். குறிப்பாக செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் திருவிழா காலத்தில் இந்த இடத்திற்கு மிக அதிகமான மக்கள் வருகை தருகின்றனர்.
1: மொத்தத்தில் பார்க்கும்போது சாந்தோம் பேராலயம், செயின்ட் தாமஸ் மலை, செயின்ட் மேரிஸ் தேவாலயம் மற்றும் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் ஆகியவை சென்னை நகரின் முக்கியமான கிறிஸ்தவ சுற்றுலா தலங்களாக உள்ளன.
0: முஸ்லிம் சமுதாயத்தினருக்கான பல பழமையான மசூதிகளும் தர்காக்களும் சென்னையில் உள்ளன. இவை ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமல்லாமல் வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சிறப்புகளாலும் சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கின்றன. இவற்றில் ஆயிரம் விளக்கு மசூதி, வாலாஜா மசூதி, ஹசரத் சையீத் மூசா காதிரி தர்கா, மக்கா மசூதி போன்றவை முக்கியமானவை.
1: ஆயிரம் விளக்கு மசூதி சென்னை நகரின் அண்ணாசாலை பகுதியில் அமைந்திருக்கும் மிகவும் புகழ்பெற்ற மசூதியாகும். இது 19 நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இந்த இடம் ஆயிரம் விளக்கு என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், பழமையான காலத்தில் இங்கு பெரிய மத நிகழ்ச்சிகளின் போது ஆயிரக்கணக்கான எண்ணெய் விளக்குகள் ஏற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மசூதி அழகான வெள்ளை நிற குவி மாடங்கள் மற்றும் உயரமான மினார்களுடன் அமைந்திருக்கிறது. இது சென்னை நகரின் முக்கியமான இஸ்லாமிய வழிபாட்டு மையங்களில் ஒன்றாகும். ரமலான் மற்றும் பக்ரீத் போன்ற பண்டிகைகளின் போது ஆயிரக்கணக்கான முஸ்லிம் பக்தர்கள் இங்கு வந்து தொழுகை நடத்துகின்றனர்.
0: வாலாஜா மசூதி என்பது சென்னை நகரின் திருவல்லிக்கேணி பகுதியில் அமைந்துள்ள பழமையான மசூதிகளில் ஒன்றாகும். இது 18 நூற்றாண்டில் ஆற்காடு நவாப் முகமது அலி வாலாஜா அவர்களால் கட்டப்பட்டது. இந்த மசூதி இந்தியாவின் முக்கியமான வரலாற்று மசூதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மசூதியின் கட்டிட அமைப்பு மிகவும் அழகாகவும் தனித்துவமாகவும் உள்ளது. இதில் சுண்ணாம்பு மற்றும் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு தினமும் பல முஸ்லிம் சகோதரர்கள் தொழுகை நடத்த வருகின்றனர். மேலும் இந்த மசூதி வரலாற்று முக்கியத்துவம் காரணமாக சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது.
1: சென்னை நகரின் அண்ணாசாலை பகுதியில் அமைந்திருக்கும் ஹசரத் சையீத் மூசா காதிரி தர்கா மிகவும் முக்கியமான முஸ்லிம் புனித தலமாகும். பல மதங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த தர்காவிற்கு வந்து பிரார்த்தனை செய்கின்றனர். இந்த இடம் அமைதியான மற்றும் ஆன்மீக சூழலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக வருடாந்திர உர்ஸ் விழா நடைபெறும் போது இந்த இடத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர்.
0: மக்கா மசூதி சென்னை நகரின் ஜார்ஜ் டவுன் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கியமான மசூதியாகும். இது பழமையான மற்றும் பெரிய மசூதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மசூதியில் தினசரி தொழுகைகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக வெள்ளிக்கிழமை தொழுகை மற்றும் ரமலான் காலங்களில் அதிகமான மக்கள் இங்கு கூடுகின்றனர். இந்த மசூதி முஸ்லிம் சமுதாயத்தின் மத மற்றும் சமூக வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்ததாக நாம் சென்னை நகரின் பூங்காக்கள் மற்றும் இயற்கை சுற்றுலா இடங்களை பார்வையிடலாம்.
1: சென்னை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மிகவும் முக்கியமான இயற்கை பாதுகாப்பு பகுதி கெண்டி தேசிய பூங்கா பகுதியாகும். இது இந்தியாவில் நகரத்தின் நடுப்பகுதியில் அமைந்திருக்கும் மிகச்சிறிய தேசிய பூங்காக்களில் ஒன்றாகும். இந்த பூங்கா சுமார் 2.7 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது.
0: நகர வாழ்க்கை பரபரப்புக்குள் இயற்கையை பாதுகாக்கும் ஒரு அரிய எடுத்துக்காட்டாக இது விளங்குகிறது. இந்த பூங்காவில் பலவிதமான விலங்குகள், பறவைகள் மற்றும் தாவரங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக கருப்பு மான், புள்ளி மான், நரி, முயல் போன்ற விலங்குகள் இங்கு வாழ்கின்றன. மேலும் பல வகையான பறவைகளும் இந்த பூங்காவில் காணப்படுகின்றன. இயற்கையை நேசிக்கும் மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இது மிகவும் சுவாரஸ்யமான இடமாகும்.
1: கிண்டி தேசிய பூங்காவின் அருகில் குழந்தைகளுக்கான சிறுவர் பூங்காவும் உள்ளது.

0: இங்கு குழந்தைகள் பல விலங்குகளை பாதுகாப்பாக அருகிலிருந்து பார்க்க முடியும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்து கூறும் கல்வி மையமாகவும் இந்த பூங்கா செயல்படுகிறது.
1: வண்டலூரில் அமைந்துள்ள உயிரியல் பூங்கா தெற்காசியாவின் மிகப்பெரிய உயிரியல் பூங்காக்களில் ஒன்றாகும். இது சுமார் 600 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 1855 ஆண்டு சென்னை நகரில் தொடங்கப்பட்ட பழமையான உயிரியல் பூங்கா பின்னர் 1985 ஆண்டு வண்டலூருக்கு மாற்றப்பட்டது.
0: இந்த உயிரியல் பூங்காவில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இருந்து கொண்டு வரப்பட்ட பல விலங்குகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. சிங்கம், புலி, யானை, கரடி, ஒட்டகச்சிவிங்கி, குரங்கு போன்ற பல விலங்குகளை இங்கு பார்க்க முடியும். மேலும் பலவிதமான ஊர்வன மற்றும் பறவைகளும் இந்த பூங்காவில் உள்ளன.
1: இந்த பூங்கா சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிறந்த கல்வி அனுபவத்தை வழங்குகிறது. விலங்குகள் இயற்கைக்கு அருகில் இருக்கும் சூழலில் பாதுகாக்கப்படுகின்றன. பார்வையாளர்கள் விலங்குகளை பாதுகாப்பான தூரத்திலிருந்து பார்க்க முடியும். குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு விலங்குகளின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள இது மிகவும் பயனுள்ள இடமாக உள்ளது.

0: விலங்குகள் இயற்கைக்கு அருகில் இருக்கும் சூழலில் பாதுகாக்கப்படுகின்றன. பார்வையாளர்கள் விலங்குகளை பாதுகாப்பான தூரத்திலிருந்து பார்க்க முடியும். குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு விலங்குகளின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள இது மிகவும் பயனுள்ள இடமாக உள்ளது.
1: சென்னை நகரின் அண்ணா சாலைக்கு அருகில் அமைந்திருக்கும் செம்மொழி பூங்கா ஒரு அழகான தாவரவியல் பூங்காவாகும். இது சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது. தமிழின் செம்மொழி பெருமையை நினைவு கூறும் வகையில் இந்த பூங்காவுக்கு செம்மொழி பூங்கா என்று பெயரிடப்பட்டது.
0: இந்த பூங்காவில் பலவிதமான அரிய தாவரங்கள் மற்றும் மலர்கள் வளர்க்கப்படுகின்றன. அழகான புல்வெளிகள், சிறிய குளங்கள், நீரூற்றுகள் மற்றும் நிழலான மரங்கள் இந்த பூங்காவின் அழகை அதிகரிக்கின்றன. நகரத்தின் பரபரப்பிலிருந்து ஓய்வெடுக்க விரும்பும் மக்களுக்கு இது ஒரு சிறந்த இடமாக உள்ளது.
1: தொல்காப்பியர் பூங்கா என்று அழைக்கப்படும் அடையார் சுற்றுச்சூழல் பூங்காவை அடுத்து நாம் பார்க்கலாம். இயற்கை சூழலை பாதுகாக்கும் நோக்கத்தில் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டது.
0: இந்த பூங்காவில் பலவிதமான தாவரங்கள், பறவைகள் மற்றும் சிறிய விலங்குகள் வாழ்கின்றன. குறிப்பாக நீர்நிலைகளுக்கு அருகில் வாழும் பல பறவைகள் இங்கு காணப்படுகின்றன. இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முக்கிய இடமாக இது விளங்குகிறது.
1: சென்னை நகரம் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகுக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு பொழுதுபோக்கு மையங்களுக்கும் பெயர் பெற்றது. குடும்பத்துடன், நண்பர்களுடன் அல்லது குழந்தைகளுடன் நேரத்தை மகிழ்ச்சியாக கழிக்க சென்னை நகரில் பல இடங்கள் உள்ளன.
0: அறிவியல், விளையாட்டு, சாகசம் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றை ஒருங்கே அனுபவிக்க உதவும் சில முக்கியமான இடங்கள் பிர்லா பிளானடேரியம், முட்டுக்காடு படகு நிலையம் மற்றும் சென்னை ரயில் அருங்காட்சியகம் போன்றவை ஆகும்.
1: பிர்லா பிளானடோரியம் சென்னை நகரின் கோட்டூர்புரம் பகுதியில் அமைந்திருக்கும் முக்கியமான அறிவியல் மற்றும் கல்வி பொழுதுபோக்கு மையமாகும். இது இந்தியாவின் மிகவும் பிரபலமான விண்வெளி அரங்கங்களில் ஒன்றாகும். 1988 தொடங்கப்பட்ட இந்த மையம் விண்வெளி அறிவியலை பொதுமக்களுக்கு எளிமையாக விளக்குவதற்காக உருவாக்கப்பட்டது.
0: இங்கு விண்மீன்கள், கோள்கள், கிரகங்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் போன்ற விஷயங்களை பற்றிய காட்சிகள் நடத்தப்படுகின்றன.
1: பிளானடோரியம் வளாகத்தில் அறிவியல் அருங்காட்சியகமும் உள்ளது. இதில் பல அறிவியல் கருவிகள், மாதிரிகள் மற்றும் விளக்க காட்சிகள் உள்ளன. மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அறிவியல் பற்றிய ஆர்வத்தை உருவாக்க முக்கியமான இடமாக இது விளங்குகிறது. பள்ளி மாணவர்கள் பலரும் கல்வி சுற்றுலாவாக இந்த இடத்துக்கு வருகை தருகின்றனர்.
0: சென்னை அருகில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முட்டுக்காடு படகு நிலையம் மிகவும் பிரபலமான பொழுதுபோக்கு இடமாகும். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தால் பராமரிக்கப்படும் இந்த இடம் நீர் விளையாட்டுகளுக்காக மிகவும் புகழ்பெற்றது.
1: இங்கு படகு சவாரி, பெடல் படகு, மோட்டார் படகு மற்றும் வேகப்படகு போன்ற பல்வேறு வகையான படகு சவாரிகளை அனுபவிக்க முடியும். குடும்பத்துடன் அல்லது நண்பர்களுடன் அமைதியான நீர்நிலையின் நடுவில் படகு சவாரி செய்வது மிகவும் மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும்.
0: முட்டுக்காடு சுற்றிலும் இயற்கை அழகு மிகுந்துள்ளது. ஏரியின் நீர், சுற்றியுள்ள மரங்கள் மற்றும் குளிர்ந்த காற்று பார்வையாளர்களுக்கு மன அமைதியை அளிக்கின்றது. வார இறுதிகளில் பல சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்து ஓய்வாக நேரம் செலவிடுகின்றனர்.

0: சென்னை நகரின் வில்லிவாக்கம் அருகில் அமைந்திருக்கும் சென்னை ரயில் அருங்காட்சியகம் இந்திய ரயில்வே வரலாற்றை அறிய உதவும் முக்கியமான பொழுதுபோக்கு மற்றும் கல்வி மையமாகும். இந்த அருங்காட்சியகம் இந்திய ரயில்வேயின் வளர்ச்சி மற்றும் வரலாற்றை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது.
1: இங்கு பழமையான ரயில் இன்ஜின்கள், பயணிகள் வண்டிகள் மற்றும் பல வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட ரயில் உபகரணங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. சில பழமையான நீராவி இயந்திர ரயில்களையும் பார்வையாளர்கள் அருகிலிருந்து காண முடியும்.
0: இந்த அருங்காட்சியகத்தில் குழந்தைகளுக்கான சிறிய ரயில் சவாரியும் உள்ளது. குழந்தைகள் சிறிய ரயிலில் பயணம் செய்து மகிழ முடியும். மேலும் ரயில்வே தொடர்பான தகவல்களை விளக்கும் காட்சிகளும் இருக்கின்றன. இதனால் இந்த இடம் கல்வி மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய இரண்டையும் ஒருங்கே வழங்குகிறது. இவைகளோடு தனியார் அமைப்புகள் நடத்தும் பொழுதுபோக்கு மையங்கள் சென்னையில் நிறைய உள்ளன.
1: மொத்தத்தில் பார்க்கும்போது சென்னை நகரம் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு அனுபவங்களை வழங்கும் முழுமையான சுற்றுலா நகரமாக திகழ்கிறது. இயற்கை அழகு, ஆன்மீகம், வரலாற்று பெருமை, கலாச்சார பாரம்பரியம், விளையாட்டு, திரைப்படம் மற்றும் நாடக அரங்குகள், படப்பிடிப்பு தலங்கள் மற்றும் நவீன பொழுதுபோக்கு வசதிகள் ஆகிய அனைத்தும் இணைந்து சென்னையை ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுகின்றன. சென்னை நகரை பார்வையிடும் ஒவ்வொருவருக்கும் இந்த நகரம் புதிய அனுபவங்களையும் இனிய நினைவுகளையும் அளிக்கும் என்பது உறுதி.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் மணங்கவர் சென்னை மாநகர் உரைச்சித்திரம் கேட்டீர்கள்.

எழுதியவர் கே. புருஷோத்தம்மன். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ரா தேவி. அமைப்பில் உதவி எஸ். சீதாலட்சுமி. அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி specialschoolnirvagam@gmail.com.

வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்தர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார் மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத

0: காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
2: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
2: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
2: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் பல்வேறு உலக நாடுகள் பங்கேற்க விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 19ஆம் கட்ட ரோஷ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக பணி ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். இளையோர் தங்களுக்கான வாய்ப்புகளை செம்மையாக பயன்படுத்திக் கொள்வதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். அண்மையில் தாம் மேற்கொண்ட 5 நாடுகள் பயணத்தின்போது அந்நாடுகளின் முன்னணி தொழில்துறை வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதில் திறன்மிகு இந்திய இளைஞர்களின் உலகளாவிய தேவை அதிகரித்துள்ளதாக பிரதமர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் இளையோருக்கு பணி ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவாதத்திற்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு, இந்த தேசத்திற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19ஆவது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள்.
0: தேச கட்டமைப்பில் பொறுப்புடன் இளையோர் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், இதற்காக கர்மயோகி திட்டம் செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் மக்கள் நலன் சார்ந்த மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்வதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர், பெரம்பூர் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார்.

0: தெரிவித்தார். வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு பாராட்டு தெரிவித்த அமைச்சர், மும்பை, அகமதாபாத் மற்றும் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் புல்லட் ரயில் சேவைகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் கட்டுமானம், மின்னணுமயம், எளிதான வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்புகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். அமைச்சரிடமிருந்து பணி நியமன ஆணையை பெற்றுக்கொண்டவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து பேசுகையில்,
1: என்னோட பேர் மேகலட்சுமி, நான் ஐசிஎஃப்ல அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். குரூப் டி போஸ்ட்ல ஸ்கவுட் கைட் கோட்டால நான் அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன மாதிரி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி கண்டக்ட் பண்றதுனால.
0: நாடு முழுவதும் 47 இடங்களில் இன்று நடைபெற்ற ரோஜ்கர் மேளா நிகழ்ச்சியில் ரயில்வே, உள்துறை, சுகாதாரம், பொதுத்துறை வங்கிகள், உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 51,000 மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று பிற்பகல் நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்ளும் அவர், குவாட் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைக்கான செயல் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கிறார். நாளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் மார்க் ரூபியோ புதுதில்லியில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தில் நடைபெறும் சுதந்திர தின நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள குவாட் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான நடவடிக்கைகள், பரஸ்பர மற்றும் உலகளாவிய நலன் சார்ந்த செயல் திட்டங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். முன்னதாக 4 பயணமாக இன்று கொல்கத்தா வந்தடைந்த மார்க் ரூபியோவை இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செரிகோ கார்க் வரவேற்றார். வேளாண் துறையில் திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு, மின்னணு தொழில்நுட்பம் வலிகோளுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஊரக வளர்ச்சி, நிலவள மேலாண்மை தொடர்பான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் பொதுமக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் சதய விழாவை முன்னிட்டு திருச்சியில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருக்கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீட்கப்படும் என்றார்.
3: கோவில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு நல்ல மனநிலையில சாமி கும்பிட வந்துட்டு அதே நல்ல மனநிலையில நல்லபடியா வெளியில போகணும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எந்த விதமான சங்கடங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. கோவில்களில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்களை குறைப்பதற்காகவும், கோவில்களில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும், கிரௌட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோயில் சார்ந்து இருக்கக்கூடிய சொத்துக்கள், கோயில் நிலங்கள், ஆக்கிரமிப்புகள், இது எல்லாத்தையுமே செக் பண்ணி கோயில்களுக்கும் அறநிலையத்துறை மூலமாக மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அனைத்தையும் வந்து கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்போம்.
0: திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தனி குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ரமேஷ் கூறினார். ஈரோட்டில் பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு நகரின் மையப்பகுதியிலேயே சந்தை தொடர்ந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பகுதியில் 10 மேலாக பயன்பாட்டுக்கு வராமல் உள்ள கடைகள் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றார். கோவையில் 10 சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியுடன் செயல்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். சிறுமியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கில் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக கூறினார். குற்ற செயல்களை தடுக்க கண்காணிப்பு பணிகள் பலப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், சிங்கப்பெண்கள் திட்டம் வரும் 27 முதல் அமலுக்கு வரும் என்றார். தமிழகத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாற்றுப் பணிகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு

0: உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக 500 பேருக்கு பணி மூப்பு அடிப்படையில் மாற்றுப்பணி வழங்கப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாத பள்ளி வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் எச்சரித்துள்ளார்.
1: ஒவ்வொரு வண்டியிலையும் GPRS ஃபிட்டட் கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா உள்ள என்னென்ன நடக்குது, ஏதாவது அசம்பாவித நிகழ்வு நடந்தால் உடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நிகழாமல் தடுக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் சார்பாக 1257 வாகனங்கள் வந்து தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் 1ஆம் தேதி பள்ளி திறக்கும் முன்பு அனைத்து பணிகளும் முடிவடையும். இன்னைக்கே நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு எந்தெந்த வண்டியெல்லாம் நாட் ஃபிட்னு இருக்கோ அந்த வண்டியெல்லாம் June 1 யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்க போகிறோம்.
0: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறையை மாணாக்கர் பயன்படுத்தி ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வரும் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கூறியுள்ளார். வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற விரும்பும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடைய மகளிர் அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் மீன்களின் வரத்து குறைந்துள்ளதை அடுத்து அங்கு மீன்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாகை கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் 5வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. அரபிக் கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் கேரளம் குமரிக்கடல் வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு, தென்கிழக்கு, மத்திய கிழக்கு, வங்கக்கடல், அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறியுள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் தலா 18 புள்ளிகளுடன் முறையே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் முதல் 3 இடங்களில் உள்ளன. 14 புள்ளிகளுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் 4வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55 ஆகாஷவாணி.
3: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: என்ன உமா பண்ணிட்டு இருக்க? நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தி நிற்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க. என்ன, வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
6: ஏரியஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல் விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
5: என்ன சொல்றோமா?
6: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப்பு, பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும். என்ன அர்த்தமா? இந்த
7: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
8: ஹாய் கலை, எப்படி இருக்க?
9: நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா. என்ன சாப்பிடுற?
8: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடு. பா, என்னமா வெயில் அடிக்குது.
9: தண்ணி இருக்கட்டும். இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
8: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு.
9: என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு? இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
8: அப்படியா? சூப்பர் கலை, கேக்கவே நல்லா இருக்கே.
9: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள், காய்கள், பழங்கள்.

0: போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்டிலேயே வளர்க்கறேன்.
1: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.
2: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
3: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
2: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31
4: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் 9:00 முதல் 9:15 கேட்டு மகிழலாம்.
5: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
6: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் நரேஷ் மாகோ வித் மிட் டே நியூஸ். த ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi distributes over 51,000 appointment letters to new recruits in various government departments. Says India is partnering with various countries across the world to provide opportunities, employment and global exposure to youth. Bihar government to recruit 1 lakh teachers in the state over next 5 years. CBSE extends last date for obtaining scanned photocopies of answer books for class 12 board examinations until tomorrow. U.S. Secretary of State Marco Rubio to call on Prime Minister Modi in New Delhi today. WHO raises public health risk of Bundibugyo strain of Ebola in Congo from high to very high. And in IPL cricket, Lucknow Super Giants to take on Punjab Kings in Lucknow this evening. Prime Minister Narendra Modi today distributed more than 51,000 appointment letters to newly appointed youth in various government departments and organizations at the 19th Rozgar Mela through video conferencing. The Rozgar Mela was held at 47 locations across the country. The newly recruited candidates selected from across the country will be joining various ministries and departments, including the Ministry of Railways, Home Affairs, Health and Family Welfare, and Department of Higher Education, among others. Addressing the Rozgar Mela, the Prime Minister emphasized that government jobs serve as a vital means to improve and ease the lives of the citizens. Mr. Modi noted that the nation has placed its trust in its Karma Yogis, and it's now their responsibility to honor and strengthen that trust through their dedication, conduct and everyday actions.
7: Karma Yogi Prarambh. जैसे मॉड्यूल से आपको अपनी जिम्मेदारियां समझने में बहुत सहूलियत होगी. मेरा आपसे आग्रह है इसका ज्यादा से ज्यादा लाभ उठाएं. आज भारत का युवा दुनिया के हर क्षेत्र में अपनी पहचान बना रहा है. यही स्पिरिट, यही ऊर्जा पब्लिक सर्विस में भी दिखाई देनी चाहिए. विकसित भारत ऐसे ही युवाओं के प्रयास से बनेगा जो अपने काम को देश सेवा का माध्यम मानते हैं.
6: मिस्टर मोदी हाईलाइटेड दैट द वर्ल्ड इज ईगर टू बी अ पार्ट ऑफ इंडियाज ग्रोथ जर्नी. द प्राइम मिनिस्टर

மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில்

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, ஊத்து, திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, திருப்பத்தூர் மாவட்டம் AWS, கள்ளக்குறிச்சி மாவட்டம் DSEL, விருகாவூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் PTO, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக ஈரோட்டில் 41.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக கோயம்புத்தூரில் 23.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 26ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 29ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ்,

அளவு வெப்பநிலை 24.8°C. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். ஆகையால் இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் 3 மணி. ஆகாஷவாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம் நேயர்களே 5:30 வணக்கம்.

நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மத்தியலை 820 கிலோ ஹெட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: ஒருவனுக்கு வறுமைகளில் எல்லாம் பெரிய வறுமை நல்லறிவு இல்லாமையே ஆகும். பிற பொருள்கள் இல்லாமையை உயர்ந்தோர் வறுமையாக கருத மாட்டார்கள். குறள் எண் 841 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையாவையாது உலகு.
0: ஒருவனுக்கு வறுமைகளில் எல்லாம் பெரிய வறுமை நல்லறிவு இல்லாமையே ஆகும். பிற பொருள்கள் இல்லாமையை உயர்ந்தோர் வறுமையாக கருத மாட்டார்கள். குறள் எண் 841 அதிகாரம் புல்லறிவாண்மை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகாணம் கேட்கலாம் நேர்களே. முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லார் அஞ்சலி பாடியுள்ள பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்திற்கு.

போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: தேவர்

கொடுத்தா அடுத்தவன் வரக்கழு குழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா பண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்ப

அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவோ திரிப்பு சாக்கு திரிவச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சுக்க போ இடுப்புல போடுற போடுல உக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: கட்டிக்கலாமா?
1: திரைக்கானத்தில் மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்காக.

0: திரைகாணம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அதற்கு முன்
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 355 பகுதி, 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், வாழையில் உர மேலாண்மை, உரை வழங்குபவர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெய்கணேஷ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 9:15, 9:30 ஆகிய நேரங்களில் திரைக்காணம். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி கேலக்சி அண்ட் பியாண்ட், உரையாடல் நிறைவு பகுதி, விஞ்ஞானி டாக்டர் வெங்கடேஸ்வரன் மற்றும் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் தொடர்பாளர் பதிப்பாசிரியர் பி ஸ்ரீகுமார் ஆகியோர். 10:00 அகில பாரத இசை, இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இனி நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எல் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும் பகுதி 3. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 8. 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02, 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம். 9:00 இசைப்பெட்டகம், மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு, மகாராஜபுரம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உடன் பாடியுள்ளார், வி எ தியாகராஜன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், பாடிய நல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசை, பாகல்மேடு பி கே வெங்கடேசன் அவர்கள் தவில், 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பூமியின் மறுசீரமைப்பு விழிப்புணர்வு வளமாக்கலுக்கான திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 2:15 திரைகாணம். 2:40 இசைப்பயிற்சி, மாமவ ஆசுருத்த, ராகம் பவப்ரியா, ஆதித்தாளம், சுவாத்தி திருநாள் கிருதி பகுதி 14, ஆசிரியர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவிகள் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ் அவர்கள். 2:55 வானிலை, 3:00 விடுமுறை விருப்பம், 4:00 பொன்னியின் காவலன் நாடகம், எழுதியவர் கொற்றவன் அவர்கள், நடித்திருப்பவர்கள் இளங்கோ குமணன், இஎம்எஸ் முரளி, கே பி குமார், பி ஆர் துரை, ஏ ராஜேந்திரன், கே ஆர் அனுராதா, எஸ் ஜெயந்தி, சி சசிகுமார், இஏ வில்சன், எல் மோகன் ஆகியோர், அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். 5:00 குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல், மதுரை மாவட்டம் மதிச்சியம் டி சூரியபிரகாஷ் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 356 பகுதி, 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேஷ். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 32.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 63%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 30.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 62%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இனி தொடர்வது ஆங்கில செய்தி அறிக்கை.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi and U.S. Secretary of State Marco Rubio today discussed sustained progress in the India-U.S. Comprehensive Global Strategic Partnership and issues related to regional and global peace and security. Mr. Rubio called on the Prime Minister at Seva Teerth in New Delhi this afternoon. Mr. Modi said in a social media post that India and the U.S. will continue to work closely for the global good. External Affairs Minister Dr. Jaishankar and NSA Ajit Doval were also present during the meeting. The Prime Minister's office said in a statement that Secretary Rubio briefed Mr. Modi on the sustained progress in bilateral cooperation across a wide range of

ரவிதாசன், தேவராளன், வந்தியத்தேவன் இந்த மூவருக்கும் இடையிலான உரையாடல் தொடர்கிறது. அப்போது திடீரென்று ரவிதாசன் சிரித்தான். இது என்ன

0: சிரிப்பு எதை கண்டு என்றான் வெந்தியத்தேவன்.
1: ஒண்ணுமில்ல தம்பி, இந்த அரபு நாட்டாரோட சுபாவத்தை எண்ணின சிரிப்பு வந்துச்சு. இவங்க இவ்வளவு முரட்டு மனிதர்கள் தானே, மனிதர்களை கொல்றது இவங்களுக்கு வாழைக்காய அறிவது மாதிரி. ஆனால் குதிரைகள்கிட்ட இவங்களுக்கு அளவில்லாத அபிமானம். குதிரைகளுடைய கால் குழம்பில் இரும்பு பூன் அடித்துத்தான் அவர்கள் நாட்டில் குதிரைகளை ஓட்டுவார்களாம். நாம் குதிரைகளை வெறுங்காலுடன் ஓடச் செய்கிறோமாம். அதனால் நாம் கருணையற்ற அநாகரீக மிருகங்களுக்கும் கேடான மனிதர்களாம். நம்மிடம் குதிரைகளை விற்பதே பாவமாம். இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா?
0: சொல்லுங்கள்.
1: கப்பல்ல ஏறிக்கிட்டோம், பாய்மரங்களை விரிச்சோம், கப்பல் கிளம்பிட்டது. அப்போது கரையில் ஒரு குதிரையின் காலடி சத்தம் கேட்டது, அவ்வளவுதான். முல்லைத்தீவில் உடைந்த கப்பலில் இருந்து தப்பி கரையேறிய அவர்களுடைய குதிரைகளில் ஒன்றாயிருக்கலாம் என்று சந்தேகித்தார்கள். அவர்களில் ஒருவன் கப்பலில் இருந்து இறங்கி பார்த்துவிட்டுத்தான் வருவேன் என்றான். எங்களையும் அவனுடன் சேர்த்து அனுப்பினார்கள்.
0: பிறகு,
1: குதிரை அகப்படல தம்பி, நீ அகப்பட்டே. எவ்வளவு நல்லதா போச்சு பாரு, இந்த குதிரை பிரியர்களை வேலை தீர்ப்பதற்கு எவ்வளவு சௌகரியமா போச்சு.
2: எல்லாம் சரிதான்.
1: இந்த பிள்ளை நம்மோட கேள்விக்கு இன்னும் வட சொல்லலையே
2: என்று ஞாபகப்படுத்தினான் தேவராளன்.
0: சொல்லுகிறேன் ஐயா, சொல்லுகிறேன். நான் சோழகுலத்திற்கு ஊழியம் செய்ய ஏற்றுக்கொண்டவன். ஒரு நாளும் உங்களை சேர மாட்டேன்.
1: ஏ, வேளகார படையில சேர்ந்திருக்கிறியா? சத்தியம் ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கிறியா?
0: அதெல்லாம் இல்லை.
1: பின்னென்ன தயக்கம்? நீ போர் வீரன், எந்த கட்சியில் அதிக அனுகூலம் இருக்கிறதோ அதில் சேர வேண்டியதுதானே.
0: சோழ குலத்தாருடன் உறவு பூணுவதற்கு எல்லா சபதங்களை காட்டிலும் பலம் அதிகம் கொண்ட காரணம் தனக்கு இருக்கிறது என்பதை வந்தியத்தேவன் அவர்களிடம் சொல்லவில்லை. இளைய பிராட்டியின் கடைக்கண் பார்வையையும் முல்லை நிகர் புன்னகையையும் காட்டிலும் சோழகுலத்தாருக்கு உயிரை கொடுக்க வேறு காரணம் தனக்கு வேண்டுமா? அப்புறம் இளவரசரின் இணையில்லா சிநேகம் இருக்கிறது. அவருடன் ஒரு தடவை சிநேகமானவன் மறுபடி மாற முடியுமா? எது எப்படியா இருந்தாலும் உங்களுடைய கொலைகார கூட்டத்தில் நான் சேரமாட்டேன் என்றான் வந்தியத்தேவன்.
1: அப்படின்னா உன் உசுர சமுத்திரராஜனுக்கு பலியிட ஆயத்தமாறு
0: என்றான் ரவிதாசன். காற்று அசையவில்லை, கடல் ஆடவில்லை, கப்பலும் நகரவில்லை. அலையற்ற அமைதியான ஏரியைப் போல காணப்பட்ட கடலை நோக்கிய வண்ணம் வந்தியத்தேவன் சிறிது நேரம் சும்மா இருந்தான். அவன் உள்ளத்தில் மட்டும் பேரலைகள் எழுந்து விழுந்தன. திடீரென்று இரு கரங்களையும் கடலை நோக்கி நீட்டிக்கொண்டு
1: ஓம் ஹ்ரீம் ஹ்ராம் பஷட்
0: என்று கூவினான். மறுகணத்தில் கையில் கத்தியை எடுத்து கொண்டான். சக்கராகாரமாக இரண்டு தடவை சுழற்றினான்.
1: ஆம் ஆம், சமுத்திரராஜன் பலி கேட்கிறான், இரட்டை பலி கேட்கிறான். தூங்குகிறவர்களை தாக்கிக் கொள்ளும் இரண்டு சூரர்களை பலியாக கொடு என்று கேட்கிறான். பலி கொடுத்தால்தான் மேலே இந்த மரக்கலத்தை போக விடுவேன் என்கிறான். எங்கே, உடனே அப்படி இரண்டு பேரும் வந்து தலையை நீட்டுங்கள் சீக்கிரம்
0: என்று ஆர்ப்பரித்தான். ரவிதாசன் வந்தியத்தேவனை வியப்புடன் உற்று பார்த்தான் என்று மறுபடியும் பேய் சிரிப்பது போலச் சிரித்தான்.
1: தம்பி, இதென்ன விளையாட்டு
0: என்றான். அண்ணன்மார்களே, இது விளையாட்டு அல்ல, வினை. சற்று முன் நான் கீழே கட்டப்பட்டு கிடந்தபோது சிறிது தூங்கிப் போனேன். அப்போது கனவு கண்டேன். கடலையும் வானத்தையும் ஒன்று சேர்த்த பூதம் போன்ற நீல நிற உருவம் ஒன்று என் முன்னால் நின்றது. ஏதோ சொல்லியது. அது என்னவென்று அப்போது புரியவில்லை, இப்போது புரிந்தது. மந்திர தந்திரங்களில் தேர்ந்த காளிபக்தர்கள் இரண்டு பேருடைய உயிர் பலி வேண்டும் என்று சமுத்திரராஜன் கூறுகிறான். கொடுக்காவிட்டால் இந்த கப்பலை மேலே போக விட முடியாது என்று சொல்லுகிறான். ஆறு முரட்டு அராபியர்களின் உயிர் பலியினால் அவன் திருப்தி அடையவில்லை.
1: வாருங்கள் சீக்கிரம்
0: என்று கூறி வந்தியத்தேவன் கையில் பிடித்த கத்தியை வானை நோக்கி உயர்த்தினான். ரவிதாசனும் தேவராளனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ரவிதாசனும்,
1: தம்பி, கதை கட்டுறதுல உன்ன மாதிரி கெட்டிக்காரன நான் பார்த்ததே இல்லை
0: என்றான். வந்தியத்தேவன்,
1: ஓ,
0: நான் சொல்லுவதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?
1: கதை கட்டுகிறேனா? சமுத்திரராஜனே, இந்த மூடர்களுக்கு நீயே மறுமொழி சொல்
0: என்று கூவினான். அவன் அவ்வாறு கூவிய குரல் சமுத்திரராஜனுடைய காதிலே கேட்பது போலும், அதற்கு மறுமொழி கூறவும் சமுத்திரராஜன் விரும்பினான் போலும். கடலில் அப்போது ஒரு விந்தையான காட்சி தென்பட்டது. கண்ணுக்கெட்டிய தூரம் நாலு திசைகளிலும் கடல் ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்தது. சிறிய சிறிய சின்னஞ்சிறிய அலைகள் ஆயிரம் ஆயிரம் எழுந்து விழுந்தன. இது ஒரு நிமிஷ நேரம்தான். அடுத்த நிமிஷத்தில் அவ்வளவு

0: மலைகளும் வெள்ளிய நுரையின் நுண் துளிகளாக மாறின. விரிந்து பரந்த கடற்பிரதேசமெங்கும் வந்த வெண்ணுரை துளிகள் துள்ளி விளையாடின. விசாலமான பசும்புல் தரையில் கோடி கோடி கோடி தும்பை மலர்களை இளங்காற்றில் உருண்டு உருண்டு உருண்டு போய்க் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அவ்வாறு இருந்தது அந்த சமயம் கடலின் காட்சி. ஆம், லேசான இளங்காற்று, இனிய குளிர்ந்த காற்று அந்த மரக்கலத்தையும் ஒரு கணம் தழுவிக்கொண்டு அப்பால் சென்றது. கப்பலில் ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்தது. வெப்பத்தினால் வறண்டிருந்த வந்தியத்தேவனுடைய உடலும் சிலிர்த்தது. ரவிதாசனும் தேவராளனும் ஹஹஹா என்று சிரித்தார்கள். தம்பி,
1: சமுத்திரராஜனே உன் கேள்விக்கு மறுமொழி சொல்லிட்டா. நாங்கள் எங்களை பலி கொடுக்க ஆயத்தமாக வேண்டியதுதான்
0: என்றான் ரவிதாசன். வந்தியத்தேவன் உள்ளம் கலக்கமுற்று கடலிலே ஏற்பட்ட அந்த சிலுசிலுப்பும் உடனே ஏற்பட்ட மாறுதலும் அவனை திகைக்கச் செய்திருந்தன. ஆஹா, இது என்ன? அவ்வளவு ஆயிரம் ஆயிரம் சிறிய அலைகளும் கோடானு கோடி வெண்ணுரை துளிகளும் எங்கே போயின? மாயமாய் போய்விட்டனவே. மறுபடியும் கடல் அமைதியுற்று பச்சை நிற தகடு போல காணப்படுகின்றதே. சற்று முன் கண்ட காட்சி உண்மையாக நிகழ்ந்ததா, அல்லது வெறும் பிரமையா? ஒருவேளை இந்த மந்திரவாதி ரவிதாசனின் மந்திர சக்தியாகத்தான் இருக்குமோ?
1: ஓ, அதோ பார்த்தாயா தம்பி, கடல் சொன்னத வானமும் ஆமோதிக்குதே
0: என்று ரவிதாசன் தென்மேற்கு திசையை சுட்டிக்காட்டினான். அவன் காட்டிய திசையில் பச்சை கடலும் நீல வானமும் ஒன்று சேரும் மூலையில் ஒரு சின்னஞ்சிறு கரிய மேகத் துணுக்கு ஒரு சாண் உயரம் எழுந்து நின்றது. அந்த கரிய மேகத் துணுக்கின் உச்சிப்பகுதி செக்கச் செவேல் என்று இரத்த சிகப்பு வர்ணத்துடன் திகழ்ந்தது. சாதாரண நாட்களில் இந்த தோற்றத்தை வந்தியத்தேவன் கவனித்திருக்கவே மாட்டான். கடலும் வானும் சேரும் மூலையில் மேகத்திரள் காணப்படுவது ஒரு ஆச்சரியமா என்ன? இல்லைதான். ஆயினும் அந்த சிறிய தோற்றமும் அந்த வேளையில் நம் கதாநாயகனுடைய மனத்தை சிறிது கலக்கிவிட்டது. மறுகணத்தில் வந்தியத்தேவன் சமாளித்துக் கொண்டான். இந்த மந்திரவாதியின் வலையில் நாம் விழுந்துவிடக்கூடாது என்று மனத்திற்குள் உறுதி செய்து கொண்டான். ரவிதாசனை ஒரு தடவையும் தேவராளனை ஒரு தடவையும் விழித்து பார்த்து, அப்படியானால் ஏன் தாமதம், வாருங்கள் என்று சொல்லி கத்தியை வீசினான்.
1: அப்பனே, நாங்க பலியாரதுக்கு முன்னாலே எங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ய விரும்புறோம், அரநாழிக்கு அவகாசம் கொடு
0: என்றான் ரவிதாசன். சரி, பிரார்த்தனையை சொல்லிவிட்டு உடனே வாருங்கள். உங்கள் தந்திர மந்திரம் ஒன்றையும் என்னிடம் காட்ட வேண்டாம். காட்டினாலும் பலிக்காது என்றான் வந்தியத்தேவன்.
1: இதோ வந்துடுறோம், எங்களோட ஆயுதத்தையும் இங்கே போட்டுட்டு போறோம் பார்
0: என்றான் ரவிதாசன். அப்படியே இருவரும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அந்த மரக்கலத்தின் இன்னொரு புறத்துக்கு சென்றார்கள். அந்த அரைநாழிகை அந்த சமயம் வந்தியத்தேவனுக்கும் தேவையாயிருந்தது. கடலிலும் வானிலும் ஏற்பட்ட தோற்றங்களினால் விளக்கமில்லாத கலக்கம் அவனுடைய உள்ளத்தில் எழுந்து அவன் உடம்பையும் சிறிது தளரச் செய்திருந்தது. அவசியம் நேர்ந்தால் ஒரே கத்தி வீச்சில் அந்த கிராதகர்கள் இருவரையும் தீர்த்து கட்ட அவன் முடிவு செய்திருந்தான். ஆனால் அதற்கு வேண்டிய பலம் தன் கையில் அந்த சமயம் இருக்குமா என்ற ஐயம் ஏற்பட்டிருந்தது. ஆகையால் மனத்தை திடப்படுத்திக் கொண்டு கையிலும் பூரண பலத்தை வருவித்துக் கொள்ள சிறிது அவகாசம் அவனுக்கு வேண்டியிருந்தது. தென்மேற்கு மூலையில் கவனம் மறுபடியும் தற்செயலாகச் சென்றது. சற்று முன்னால் சாண் உயரம் தோன்றிய மேகத்திரள் இப்பொழுது முழு உயரமாக வளர்ந்திருந்தது. உச்சியில் இரத்தச் சிகப்பு நிறம் சிறிது மங்கியிருந்தது. மேகத்திரள் மேலும் மேலும் உயர்ந்து வருவதாகத் தோன்றியது. முதல் சிலுசிலுப்புடன் நின்றுவிட்டிருந்த காற்று மறுபடியும் நிதானமாக வரத் தொடங்கியது. கடலிலும் கலக்கம் காணப்பட்டது. சிறிய சிறிய அலைகள் நடனமாடத் தொடங்கியிருந்தன. மேகத்திரள் மேலும் மேலும் வானில் உயர்ந்து வந்து கொண்டிருந்தது. காற்றின் வேகமும் அதிகரித்து வருவதாகத் தோன்றியது. கப்பல் லேசாக அசைய ஆரம்பித்தது. காற்றின் ரீங்காரத்துக்கும் அலைகளின் சலசலப்புக்கும் இடையில் அது என்ன சத்தம்? கடலில் ஏதோ விழுந்தது போல சத்தம் கேட்டதே. வந்தியத்தேவன் பின்பக்கம் திரும்பி பார்த்தான். ரவிதாசனையும் தேவராளனையும் காணவில்லை. அதில் அதிசயமும் இல்லை. கப்பலின் மறுபக்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். பாய்மரங்களும் கப்பலின் மையமேடையும் அவர்களை மறைத்திருக்கின்றன. ஆ, இது என்ன? துடுப்புக்களினால் படகுதள்ளும் சத்தமல்லவா கேட்கிறது? வந்தியத்தேவன் உடனே ஓடிச் சென்று கப்பலின் மறுபக்கத்தை அடைந்தான். அங்கே அவன் கண்ட காட்சி உண்மையில் அவனை திடுக்கிடச் செய்தது. அப்படி நடக்கக்கூடும் என்று அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. தன்னை சமரசப்படுத்துவதற்காக அவர்கள் கலந்து ஆலோசனை செய்ய போயிருக்கிறார்கள் என்றே நினைத்தான். ஆனால் அவர்கள் கப்பலின் மறுபக்கத்தில் சேர்த்து கட்டியிருந்த சிறுபடகை அறுத்துவிட்டு

0: கடலிலே இறங்கி அதில் ஏறிக்கொண்டிருந்தார்கள். துடுப்பு வலித்து படகை தள்ளவும் ஆரம்பித்து விட்டார்கள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: அவசரப்பட்டு இந்த கப்பல்ல ஏறினதுமே பெரிய தவறு செஞ்சிட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டான் வல்லவரையன். இது என்ன கப்பல்? யாருடையது? முரட்டு அராபியர்களும் மந்திரவாதி ரவிதாசனும் சேர்ந்திருப்பது எப்படி? கப்பல் எங்கே போகுது? அடித்தட்டில் இருண்ட அறையில் ஒரு கட்டையோட சேர்த்து கட்டி போட்டிருக்காங்களே, தன்னை என்னதான் செய்ய போறாங்க? எதுவுமே புரியாத நிலையில இருந்தான். எப்படியோ விடுவிச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் கொன்னுடலாம், ஆனா அப்புறம் என்ன பண்றது? கொஞ்ச நேரத்தில் ஒரு விஷயம் தெளிவாகுது. கப்பல்ல அவனை கொல்லும் நோக்கம் ரவிதாசனுக்கும் தேவராளனுக்கும் இல்லை, வேற ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அந்த அராபியர்கள் கப்பலை கலிங்க நாட்டுக்கு கொண்டு போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கோடிக்கரை அல்லது நாகப்பட்டினத்தில் இறங்கணும்னு பிடிவாதமா இருக்காங்க. அந்த ஆறு பேரையும் கொல்றதுக்கு வந்தியத்தேவனின் உதவி தேவைப்படுது. அவங்க பழைய சிநேகிதங்க தான் இப்போ புதிய எதிரிகள். இந்த ரெண்டு பேரும் மாண்டு போன வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள். சோழகுலத்தை பூண்டோடு அழிப்பதா சபதம் மேற்கொண்டவங்க. வீர வாலிபனான வல்லவரையன் அவங்களோட சேர்ந்துட்டா பொருளும் போகமும் பதவியும் பட்டமும் பெறலாம். ஏன், தென் தமிழகத்தின் வீர சிம்மாசனத்தில் ஏறினாலும் ஏறலாம். எது எப்படியானாலும் உங்களுடைய கொலைகார கூட்டத்தில் சேரமாட்டேன், உறுதியா சொல்லிடுறான் வந்தியத்தேவன். தொடக்கத்திலேயே அவங்க போட்ட நிபந்தனை ஒன்று, இவன் அவங்களோட சேரணும், இல்லைன்னா கடலுக்கு பலியாகணும். முற்றிலும் எதிர்பாராதது நடந்துடுச்சு. இருந்தாப்புல இருந்து திடீர்னு ஆவேசம் வந்தவன் போல ரவிதாசன் பாணிலேயே ஓம் ஹ்ரீம் ஹ்ராம் வஷட்னு கூவி வாழ சுழற்றான் வந்தியத்தேவன். இதன் பொருள், சான்றோர் ஆணையிட்டு சொன்னவை ஆற்றல் நிறைந்த மந்திரங்கள். ஒரு மந்திரம் நமஹான்னு முடிஞ்சா அது வணக்கத்தை குறிக்கும், வஷட்டுன்னு முடிஞ்சா அர்ப்பணிப்பு.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: மனிதர்களுக்கு உண்ண உடுக்க உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
4: திரைப்பட பாடல் ஒன்று கேட்கலாம். கைலாஷ்கர், ஜெஸி கிஃப்ட், திப்பு, பிரசன்னாராவ் பாடியுள்ள பாடல் வெயில் திரைப்படத்திற்காக.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் தொடரும்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஔர் சாதன் தேனா சாஹ்தா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்தி.

0: இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலக நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயல்படுவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்விழாவில் நாடு முழுவதும் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் IG ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். தரமான சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் கிடைக்க செய்வது அரசின் லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனை தொடங்க வேண்டும் என்றால் உரிய மருத்துவ சட்ட விதிமுறைகளின்படி அனுமதி பெற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மையங்களிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு நேரடியாக பொருட்கள் வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மூடப்பட்ட கடைகளில் பணிபுரிந்து வந்த பணியாளர்களை அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் பணியமர்த்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அனைத்து டாஸ்மாக் கடைகளும் இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டும் என்றும், அதிக விலைக்கு விற்கும் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கர்நாடக துணை முதலமைச்சர் திரு DK சிவக்குமார் தெரிவித்த கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை கூறுவார்கள் என்றார். தாவேக்கு ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டிருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவார் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம்

0: இயங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த

0: தொடங்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்றத சரி செஞ்சுட்டு வரோம், எங்கெங்கெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டும் அதையும் சீரமைச்சுட்டு வரும். விரைவில் எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படுவோம். ஆனால் இதற்கு சில நாட்கள் சில மாதங்கள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங்கா இருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துலாம் அங்க இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்குது. வெகு விரைவில் அனைத்தும் சீர் செய்யப்படும்.
1: தமிழகத்தின் மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் அரசு உயர் அலுவலர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பல்நோக்கு மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்களின் செயல்திறன் குறித்த சிறப்பு ஆய்வு நடைபெற்றது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணி நடவடிக்கைகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் திபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் டாக்டர் படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் ஜோனிட்டா காந்தி பாடியிருப்பது.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOLNIRVAGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பொன்னியின் செல்வன் படத்திற்காக ஸ்ரேயா கோஷல், பாலக்காடு ஸ்ரீராம், மகேஷ் விநாயகம் பாடியிருப்பது.

不知道。

0: மனதில் நின்றவை கேட்டீர்கள். இனி
1: வேலை வாய்ப்பு செய்திகள்.
2: யூபிஎஸ்சியின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யூபிஎஸ்சி நாடெங்கிலும் உள்ள பல்வேறு பதவிகளை நிரப்புவதற்கான விண்ணப்பங்களை வரவேற்கிறது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை, பாதுகாப்பு அமைச்சு ஆகியவற்றில் நிர்வாக அதிகாரி பணியிடங்கள் தரம் 2, மொத்த காலி இடங்கள் 29. விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். நிர்வாகம் அல்லது கணக்குகள் பணிகளில் 3 ஆண்டுகள் துறை அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு, விண்ணப்பதாரர்கள் அதிகபட்சமாக 35 வயது உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் தளர்வுகள் வழங்கப்படும். அடுத்து, இந்திய சுரங்க பணியகம் சுரங்க அமைச்சு உதவி சுரங்க பொறியாளர், மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 4 ஆகும். விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து சுரங்க பொறியியலில் பொறியியல் இளங்கலை பட்டம் அல்லது தொழில்நுட்ப இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். சுரங்க நடவடிக்கையில் 2 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு வயது வரம்பு அதிகபட்சமாக 33 வயது உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் தளர்வுகளும் வழங்கப்படும்.
3: அடுத்ததாக, லடாக்
2: யூனியன் பிரதேச நிர்வாகத்தின் நிதித்துறையில் கணக்கு அலுவலர், மொத்த பணியிடங்கள் 3 ஆகும். விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 40 வயது உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் தளர்வுகள் வழங்கப்படும். உதவி நூலகம் மற்றும் தகவல்

0: அலுவலர், கன்னட மொழி பிரிவு, மத்திய செயலக நூலகம், பண்பாட்டு அமைச்சகம் ஒரு கால இடம் நிரப்பப்பட உள்ளது. இணை பேராசிரியர், புனே பாதுகாப்பு அமைச்சு இராணுவ பொறியியல் கல்லூரியில் ஒரு கால இடமும், மின் பொறியியல் உதவி பேராசிரியர், புனேயில் உள்ள இராணுவ பொறியியல் கல்லூரியில் நிரப்பப்பட உள்ளது. இந்திய சுரங்கப் பணியகம் உதவி ஆராய்ச்சி அதிகாரி, இரண்டு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஆட்சேர்ப்பு அதனைத் தொடர்ந்து நடைபெறும் 100 மதிப்பெண்களுக்கான நேர்காணலின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் 25 ரூபாயும். எஸ்சி எஸ்டி பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப கட்டணத்தை இணைய வழியில் செலுத்த வேண்டும். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான https://upsc.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி https://upsc.gov.in. இணைய வழி மூலமாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 29 தேதியாகும். SSB எனப்படும் துணை இராணுவ படையின் வேலை வாய்ப்பு அறிவிப்பு. SSB எனப்படும் சகஸ்ர சீமா பல் துணை இராணுவ படையில் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் காலியாக உள்ள 404 காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்தியா முழுவதும் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் 404 கான்ஸ்டபிள் GD பணியிடங்கள் இணையதளம் மூலமாக நிரப்பப்பட உள்ளன. விண்ணப்பதாரரின் வயது வரம்பு 18 முதல் 23 ஆண்டுகளாக இருக்க வேண்டும். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் சலுகையும் வழங்கப்படும். கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றவர்கள், பதக்கம் வென்றவர்கள், விளையாட்டு சாதனைகளுக்கான பதக்கம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். தெரிவு செய்யப்படுவோர் ஆவணங்கள் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு, மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட உள்ளனர். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும், பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினர் ஆகியோருக்கு விண்ணப்பிக்க கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் மூலமாக மட்டுமே செலுத்த வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி https://recruitment.ssb.gov.in என்ற இணையதளம் மூலமாக மேலும் விரிவான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் 7 ஜூன் ஆகும்.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7 மணி.
1: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
2: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: நாடக மேடைகளிலும் ஆன்மீக இலக்கிய மேடைகளிலும் கூட சுதந்திர தாகத்தை அந்த மாவீரர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது விரைவிலேயே சுதந்திர கொடி பட்டொளி வீசி பறக்கும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கும் தானே தாயே?
4: ஆம் மகனே, மக்களின் மனத்தில் ஒற்றுமை எண்ணத்தை ஏற்படுத்தி ஒன்றுபட்டு அந்நியரை எதிர்க்கும் உறுதியை விதைப்பதுதான் அந்த வீர மைந்தர்களின் பெரும் பணியாக இருந்தது. அதனால்தான் கோட்டையில் சுதந்திர கொடியை பறக்கவிட்டு ஒரு வீரன் நம்பிக்கையை கொடுத்தான். அவன் பெயர் பாஷ்யம் எனும் ஆரியா. மதராசின் ஜார்ஜ் கோட்டையில் இருந்த கொடி கம்பத்தின் உச்சியில் ஒருவரும் அறியாமல் ஏறி பிரிட்டிஷ் கொடியான யூனியன் ஜாக்கை இறக்கிவிட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றினான். மன்னார்குடிக்கு அருகில் உள்ள சேரங்குளத்தில் 1907 பிறந்தான் பாஷ்யம். 12 வயதில் பஞ்சாப் ஜலியான்வாலா பாகில் நடந்த படுகொலையை கேட்டு ஆவேசம் கொண்டான். நீடாமங்கலம் சென்று

அங்கே காந்தியின் சொற்பொழிவை கேட்டான். அன்றே தேச சேவைக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டான். மன்னார்குடியில் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்துவிட்டு திருச்சி தேசிய கல்லூரியில் சேர்ந்தான். அங்கே இருந்த தேசபக்தி நூல்களே அவனை அதிகம் ஈர்த்தன. சைமன் கமிஷன் இந்தியா வந்தபோது காங்கிரசார் அதற்கு கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சைமன் கமிஷன் திருச்சிக்கு வந்தபோது பாஷ்யம் தலைமையில் தேசிய கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டு எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார்கள். கல்லூரி முதல்வர் சாரநாதன் காட்டிய கருணையால் அவன் இடையூறின்றி படிக்க முடிந்தது. இருந்தாலும் தீவிர போராளிகளின் தொடர்பால் அவனது கவனம் சுதந்திர போராட்டத்தின் பக்கமே திரும்பியது. பின்னாளில் சிதம்பரத்துக்கு வந்த கவர்னரை சுடமுயன்று தோல்வியில் திரும்பியது. மதுரையில் வங்கி கொள்ளையில் ஈடுபட முயன்று போலீசில் சித்திரவதைக்கு உள்ளானது என அவனது போராட்ட பயணத்தில் அனுபவங்கள் கிடைத்தன. மதராசில் கதர் துணி விற்பனை செய்தான். அந்நிய துணி புறக்கணிப்பு பிரச்சாரத்தின் போது கடைக்காரர்கள் அவன் மீது எச்சிலை துப்பி அடித்து விரட்டினார்கள். ஜனவரி 26 தேதியை நாட்டு மக்கள் சுதந்திர தினமாக அனுசரிக்க வேண்டும் என நேரு கூறியதை ஏற்று பாஷ்யம் ஒரு சாகசத்தை செய்தான். அதுதான் அவன் பெயரை வரலாற்றில் நிலைக்க செய்துவிட்டது. 1932 ஜனவரி 25 அன்று மூவண்ண கொடியை தானே தைத்து மையினால் ராட்டை வரைந்து அதன் கீழே இன்று முதல் இந்தியா சுதந்திரம் அடைகிறது என்று எழுதினான். நள்ளிரவில் ஜார்ஜ் கோட்டைக்கு சென்றான். அங்கே 140 உயர கம்பத்தில் ஏறினான். உச்சியில் பறந்து கொண்டிருந்த யூனியன் ஜாக்கை இறக்கிவிட்டு அதில் தேசிய கொடியை ஏற்றிவிட்டு விறு விறுவென இறங்கினான். எவர் கண்ணிலும் படாமல் தப்பி ஓடினான். மறுநாள் காலைதான் இராணுவ வீரர்களுக்கு தெரிந்தது. ஆனால் கொடியேற்றியது யார் என்று கடைசி வரை அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. மதராஸ் மாகாணத்தையே பரபரப்புக்கு உள்ளாக்கிய செயல் அது. அதை செய்தவனை அன்று மக்கள் வெகுவாக புகழ்ந்து தள்ளினார்கள். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கு கொண்டான். பாஷ்யம் சிறந்த ஓவியன். ஆர்யா எனும் புனை பெயரில் நிறைய படங்களை வரைந்தான். இதழ்களில் அவை பிரசுரமாயின. மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் படத்தையும் அவன்தான் வரைந்து கொடுத்தான். காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் என தலைவர்களின் படங்களை வரைந்து கொடுத்தான் பாஷ்யம். கோட்டையில் கொடியேற்றி தேசிய கொடிக்கு பாஷ்யம் ஒரு கௌரவத்தை அளித்த 2 முன்புதான் அடிபட்டும் மிதிபட்டும் மண்ணில் தாம் விழுந்தும் தான் கையில் பிடித்திருந்த தேசிய கொடி நிலத்தில் வீழாமல் உயர தூக்கி பிடித்து கொடிகாத்த குமரன் எனும் பேர் பெற்றான் குமாரசாமி. ஈரோடை அடுத்த சென்னிமலையில் நாச்சிமுத்து முதலியாருக்கும் கருப்பாய் அம்மாளுக்கும் 1904 பிறந்தவன் குமாரசாமி. சென்னிமலையில் தொடக்க கல்வி முடித்து வறுமையின் காரணத்தால் பள்ளிப்பாளையத்தில் தாய்மாமன் வீடு சென்றான். அங்கே குடும்பத் தொழிலான கைத்தறி நெசவில் கவனம் செலுத்தினான். வருடங்கள் கடந்தன. போதிய வருமானம் கிடைக்கவில்லை. அதனால் குடும்பம் திருப்பூருக்கு குடிபெயர்ந்தது. அங்கே தரகு மண்டியில் கணக்கெழுதும் வேலையில் சேர்ந்தான். தன் வேலை நேரம் முடிந்ததும் பொது சேவைகளில் ஈடுபட்டான் குமாரசாமி. கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்ட குமாரசாமி பஜனை பாடல்களை பாடுவது, நாடகங்கள் போடுவது, கூட்டம் போட்டு பேசுவது என பிரச்சார தளத்தில் ஈடுபட்டான். காந்தியின் வருகைகளால் திருப்பூரில் கதர் இயக்கம் சிறப்பாக நடந்தது. இளவயது குமாரசாமி அதை முன்னெடுத்து சென்றான். 1932

காங்கிரஸ் தடை செய்யப்பட்டு காந்தி கைது செய்யப்பட்ட போது குமாரசாமி பெரிதும் வருந்தினான். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அரசின் தடையை மீறி திருப்பூரில் 1932 ஜனவரி 10 ஊர்வலம் ஒன்று நடந்தது. பிரதான தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டதால் பி.எஸ். சுந்தரம் என்பவரின் தலைமையில் ஊர்வலம் நடந்தது. தேசபந்து வாலிபர் சங்கத்தினர் அதில் முன்னணியில் இருந்தார்கள். அவர்கள் சென்ற ஊர்வலம் காவல் நிலையத்தை கடந்தது. ஆத்திரம் பொங்க வேகமாக வெளியில் வந்த காவலர்கள் ஊர்வலத்தில் வந்தவர்கள் மீது கண்ணோடித்தனமாக கொடூர தாக்குதல் நடத்தினார்கள். ஊர்வலத்தில் வந்தவர்களின் மண்டைகள் உடைந்தன, கைகால்கள் முறிந்தன. அந்த தொண்டர்கள் இரத்த வெள்ளத்தில் உயிர் பிரியும் நிலையிலும் மகாத்மா காந்திக்கு ஜே, பாரத் மாதாவுக்கு ஜே, வந்தே மாதரம் என முழங்கிக் கொண்டிருந்தார்கள். குமாரசாமியின் தலையிலும் பலத்த அடி விழுந்தது. அவன் மண்டை பிளந்து ரத்தம் கொட்டியது. கண்கள் செருக நிலத்தில் வீழ்ந்தான் குமாரசாமி. அவன் கைகள் வலுவை இழந்தன. ஆனாலும் அவன் கையில் பிடித்திருந்த கொடியின் பிடி தளரவில்லை. அது நிலத்தில் விழாமல் மேல் நோக்கி பறந்து கொண்டிருந்தது. ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கி வந்த பி.எஸ். சுந்தரம் மண்டையில் அடிபட்டு கேட்கும் சக்தியை இழந்தான். கைகால் விலா எலும்புகள் உடைந்து வீழ்ந்து கிடந்தான். பார்வை மங்கலாகிக் கொண்டே வந்தது. அவன் கண்ணில் குமாரசாமி உயர்த்தி பிடித்த அந்த ஒற்றை கொடி மட்டும் தெளிவாய் தெரிந்தது. அங்கே வீழ்ந்து கிடந்தவர்களை வண்டியில் அள்ளி போட்டு சென்றார்கள். மூளையில் அடிபட்டு நினைவு வராமல் துடித்துக் கொண்டிருந்த குமாரசாமியின் உயிர் மறுநாள் இரவு பிரிந்தது. வெளியே தெரியவே கூடாது என்று போலீசார் அவன் உடலை ரகசியமாய் அடக்கம் செய்தார்கள். ஆனாலும் அவன் கொடிகாத்த குமரனாய் தேசபக்தர்களின் நெஞ்சத்தில் நீங்காமல் நிறைந்து

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன்.
1: வேலூர் மாவட்டத்தில் இயக்கப்படும் தனியார் பள்ளிகளின் வாகனங்களுக்கான வருடாந்திர ஆய்வு மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாம் அண்மையில் நடைபெற்றது. பேருந்துகளை ஆய்வு செய்து பின்னர் மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். அதன் பின்னர் பேருந்துகளில் அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பதை ஆய்வு செய்து ஓட்டுநர்களிடம் கேட்டறிந்தார். பேருந்துகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பதை குறித்து தீயணைப்பு துறையினர் ஓட்டுநர்களுக்கு செயல்முறை விளக்கத்துடன் செய்து காட்டினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், குழந்தைகளை தனியார் வாகனங்களில் அனுப்பும் போது அதில் அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் ஏற்றப்படவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு பள்ளி நிர்வாகங்கள் மூலம் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று கூறினார்.
2: தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து இல்ல எந்த தரப்பில் இருந்து இது குறித்து கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை உடனடியாக நாங்கள் ஆய்வு செய்து அதற்காக தனியார் பள்ளிகளுக்கான டிஇஓ இருக்கிறாங்க, அவங்க மூலமாக சென்னையில் இருக்கிற இயக்குனர் அலுவலகத்தையும் தொடர்பு கொண்டு அது என்னங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். அனைத்து பள்ளி நிர்வாகத்தாரோடு ஒரு கூட்டம் இந்த குழுவால் நடத்த போறோம். பள்ளிகளுடைய வாகனங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இந்த ரூல்ஸ் படி இருக்கிறத உறுதி செய்வது ஒண்ணு. இரண்டாவது, பெற்றோர்களுக்கு சொல்லுங்க, தயவு செய்து உங்கள் பள்ளிகளை அழைத்து வருகிற தனியார் வாகனங்கள்ல அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று.

0: இதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இருக்கு. அது எப்படி அப்படின்னா, த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு நாங்கள் கூட்டம் போட்டு, யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்தில் இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரையும் அழைத்து, இதுதான் வந்து இத்தனை பேர் தான் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யும்.
1: வேலூர் சத்வாச்சாரியில் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவராமன், காணாமல் மற்றும் களவு போனவைகளில் மீட்கப்பட்ட ₹56 லட்சம் மதிப்புள்ள 284 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவராமன், வேலூர் மாவட்டத்தில் திருடப்பட்ட கைபேசிகள் பெரும்பாலும் சந்தைகளில் விற்கப்படுவதால் பொதுமக்கள் செகண்ட் ஹேண்ட் கைபேசிகளை வாங்குவதை முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டார்.
2: இப்போ நார்மல் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், சைபர் கிரைமாக இருக்கட்டும், இப்போ காணாம போன மொபைல் போனாச்சுன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்குது, அதில் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ ஐஎம்ஏ நம்பர்ஸ், அப்புறம் யூசர் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு பிறகு இப்போ அந்த ஃபோனோட வேற ஒரு சிம் கார்டு அந்த ஃபோனை போட்டால் கூட நமக்கு வந்து அலர்ட் ஒன்று வந்துடும், அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இப்போ எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இது வந்து கண்டினியூஸாக நாங்கள் பண்ணிட்டே இருப்போம். நான் வந்து பொதுமக்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு ஏதாவது வந்துச்சுன்னா இமிடியேட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாதான் நம்ம வந்து சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ணிட்டு சிஐஆர் போர்ட்டலில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ட்வீட் பண்ண முடியும். ட்வீட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை ட்ரேஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுலேயே ஏதாவது ஒரு டிலே இருந்துச்சுன்னா ட்ரேஸ் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஃபோன்ஸை வந்து யாருமே வாங்காதீங்க. ஏன்னா அஃபோர்டபிலிட்டி இப்போ மொபைல் ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 இல்லை 10,000 ஸ்மார்ட் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே கிடைக்குது. இப்போ பெரும்பாலான நாங்கள் ட்ரேஸ் பண்ண மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இப்போ அதை யாராவது தெரியாமல் எடுத்திருக்கலாம், இல்லைனா வந்து வேணும்னே அதை திருடி இருக்கலாம். திருடிட்ட பிறகு அவங்களோட சுயலாபத்துக்காக வந்து ஏதோ பஜார்லேயே ஏதோ ஒன்று வித்துடுறாங்க. வித்துட்ட பிறகு நம்ம வேற ஒரு சிம்மை போடுறப்ப நமக்கு வந்து அலர்ட் வருது, அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் ஹேண்ட் அவாய்ட் பண்ணுங்க.
1: அண்மையில் வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் வேலூர் மாவட்டத்தில் 16,704 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். இதில் 92.3% தேர்ச்சியாகும். மாவட்டத்தில் 38 அரசு பள்ளிகள், 4 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், 99 தனியார் பள்ளிகள் என மொத்தமாக 91 பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்றனர். மாவட்டத்தில் தமிழில் அதிகபட்சமாக 74 பேர் 99 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 119 பேர் 99 மதிப்பெண்களும் பெற்றனர். கணித பாடப்பிரிவில் 24 பேர், அறிவியல் பாடப்பிரிவில் 142 பேர், சமூக அறிவியலில் 123 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். குடியாத்தம் திருவள்ளுவர் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மாணவி காவ்யா 498 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார்.
3: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் ஏ மோகன். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
4: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகளாவிய அமைதி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து திரு மார்க்கோ ரூபியோ எடுத்துரைத்ததாக கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியாவின் முயற்சிகளை பிரதமர் எடுத்துரைத்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார்.

0: நாடு முழுவதும் 47 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் வெளிப்படைத் தன்மையுடன் பணி நியமனங்கள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் 15 மாதங்களுக்கு ஒருமுறை தேர்வு நடத்தி வருவதாக கூறிய அவர், பிராந்திய மொழிகளிலும் தேர்வுகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பணி நியமன ஆணை பெற்றவர்கள் பங்காற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசு பணியாளர் தேர்வை நேர்மையாக நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், சென்னை ICF தயாரிக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
1: வந்தே பாரத் ரயில்களை நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம உலகத்துக்கும் ஏற்றுமதி செய்யறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற வந்தே பாரத் ரயில்களுக்கு நம்ம சென்னை ICF இருந்து அந்த கோச்சுகளை பண்ணி கொடுக்கணும். நம்ம ஆபீசர்ஸ்க்கு வந்தோடனே கர்மயோகி திட்டத்தின் கீழே நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 2,000 மேற்பட்ட கோர்சஸ் ஆன்லைன்லயே நீங்க உங்களுக்கு உடனடியாக கொடுக்க போறாங்க. அந்த கோர்சஸ்ல ஒவ்வொரு துறையிலையும் நாம எப்படி சிறந்து விளங்க முடியும், ஒவ்வொரு துறையிலும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்கான நமக்கு ட்ரைனிங்குங்களையும் கூட நம்மளுடைய கர்மயோகி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இது வந்து நமக்கான வேலை அல்ல, இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. அந்த பொறுப்புல நாம எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நம்மளுடைய இலக்கு 2047. இந்த 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்திருக்கின்ற எங்க ஆபீசர்ஸ், நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர்ற காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்.
0: இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் சங்கீதா, கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன். இங்க சென்னையில நடைபெற்ற ரோஸ்கர் மேளா விழால வந்து மினிஸ்டர் கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். என்ன டிபார்ட்மெண்ட்னா ESCC பாண்டிச்சேரி நர்சிங் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
3: என்னோட பேர் சரவணகுமார், நான் வந்துட்டு ESIC புதுச்சேரியில நர்சிங் ஆபீசரா நான் செலக்ட் ஆயிருக்கிறேன். நான் நார்செட் 9 எக்ஸாம் நான் எழுதினேன், அதுல எக்ஸாம் கிராக் பண்ணி என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஏன்னா இதான் என்னோட முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதை நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் அவங்க கையால வாங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கும் என்னோட காலேஜ் என்னோட மேம்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
0: கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, பிரதமர் தொடங்கி வைத்த இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் இளைஞர்களின் சக்தியை தேசிய சக்தியாக மாற்றிவிட்டதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் 130 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பவ்யா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும்

0: 100 தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடர்பான வரைவு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறிமுறைகள் குறித்து கருத்துக்களை அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. புதிய திட்டம் மூலம் வேலை நாட்கள் வருடத்திற்கு 100 இலிருந்து 125 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய விமானப்படையின் ஏர்வைஸ் மார்ஷல் ராகுல் குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சண்டி நகர் விமானப்படை தளத்தில் சிறப்பு விமானப்படை வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இந்திய விமானப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். இவ்விழாவில் பயிற்சி முடித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு மரூன் பெரட் கருட் திறன் பதக்கங்களை அவர் வழங்கினார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. ஷாங்ஷி மாகாணத்தில் நேற்று நேரிட்ட இந்த விபத்தில் சிக்கிய 201 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பங்களாதேஷின் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக ஐநாவின் யூனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கான யூனிசெஃப் பிரதிநிதி ராணா ஃப்ளவர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் சாகர் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 60 கிலோ எடைப்பிரிவின் இறுதி ஆட்டத்தில் சூரஜ் வசிஷ்ட் கஜகஸ்தானின் ஐபிக்கை எதிர்கொள்கிறார். 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங் உஸ்பெகிஸ்தானின் ஐட்ஜானை எதிர்கொள்கிறார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தைபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. உக்ரைனின் வடகிழக்கு பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 9 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: தொடர்வது பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தால் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தால் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழிச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மகுவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி

உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிர்களை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் கலைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரியிலிருந்து 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், 80 டிகிரியிலிருந்து 58 டிகிரி ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூட்டத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தையும் குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாலை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். பன்னிச்செய்திகள் கேட்டீர்கள்.

0: இடம்பெறும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வாழையில் உர மேலாண்மை உரையினை வழங்குகிறார் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. ஜெய்கணேஷ் அவர்கள்.
1: வாழை விவசாயிகளுக்கு அன்பு வணக்கங்கள். வாழைக்கு எப்படி உரம் போட்டுட்டு இருக்கீங்கிறது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, முதல் அடி உரம் இடுவீங்க, அப்புறம் 45 நாள், அப்புறம் 90 நாள், அப்புறம் 135 நாள், 180 நாள். இது எல்லா நாள்லையும் நைட்ரஜனும் பொட்டாசும் இடலாம். ஆனால் வாழையில் வேர் முழுவதும் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது அடி உரமாகிய பாஸ்பரஸ், யூரியா, சூப்பர் பாஸ்பேட், மியூரேட் பொட்டாஸ். ஒரு மரத்துக்கு அந்த மண்ணின் தன்மையை பொறுத்து, மண்ணின் அமிலக்காரத்தன்மை, மண்ணில் இருக்கக்கூடிய யூரியா, பாஸ்பரஸ், பொட்டாஸுடைய தன்மையை பொறுத்து அது மாறுபடும். ஆனால் ஒரு மரத்துக்கு 200 கிராம் யூரியா, 100 கிராம் பாஸ்பரஸ், 300 கிராம் பொட்டாஷ் என்ற அளவில் சொல்லுவாங்க, பிரிச்சிட சொல்லுவாங்க. பொதுவான சத்து சம்மந்தப்பட்டது எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, போரான்ங்கிறது நுனிக்கருகள் நோயை வருவதை தவிர்க்கும். ரெண்டாவது போரான் என்ன செய்யணும்னா, பழங்களோ அல்லது குறும்பு விழுதல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி விழுதலை தடுக்கும். வாழையில் மெக்னீஷியம், ஜிங்கு, போரான், இரும்பு, காப்பர், இது எல்லாத்தையும் கலந்து பனானா சக்தின்னு சொல்லுவாங்க. வாழை சம்பந்தப்பட்ட தோட்டக்கலை விவசாயிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நுண்ணூட்டச்சத்து கலவை தான் வாழை சக்தின்னு சொல்லக்கூடியது. இது எங்கே கிடைக்கும்னா, தேசிய ஆராய்ச்சி நிலையம் திருச்சிராப்பள்ளியிலும் கிடைக்கிது, மற்றும் கேவிகேன்னு சொல்லக்கூடிய வேளாண் பயிற்சி நிலையங்கள்னு சொல்லுவாங்க, கிருஷி விகேன் கேந்திரான்னு சொல்லக்கூடிய மத்திய வேளாண் அலுவலகங்களையும் கிடைக்கிது. இந்த பானாசக்தி எப்படி பயன்படுத்தணும்னா, 2 கிலோ பாக்கெட் பானாசக்தி பவுடரை ஒரு பிளாஸ்டிக்கில், எப்பயுமே பூச்சிக்கொல்லியோ களைக்கொல்லியோ பூசணக்கொல்லியோ எந்த ஒரு வேதியியல் சம்பந்தப்பட்ட பொருளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் வாளியை பயன்படுத்துவது நல்லதுங்க. இரும்பு வாளிகளை தயவு செய்து பயன்படுத்துவதை தவிருங்கள். 20 லிட்டர் தண்ணீர் கூடிய பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கிறோம், அதில் வாழை சக்தின்னு சொல்லக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை கரைக்கிறீங்க, 5 எலுமிச்சம்பழ சாத்தை புளிஞ்சு வைக்கிறீங்க, நன்றாக ஊற வைக்க வேண்டும். அப்படியே 2 நாள் அப்படியே விட்டுருங்க. 3 நாள் பார்த்தீங்கன்னா, அந்த தெளிஞ்ச நீரை மட்டும் தனியாக எடுத்து வைக்கணும். அடியில் தங்கிருக்கூடிய கசடு மாதிரி இருக்குங்களே, அதை வளர்ச்சி குன்றி ஏதாவது வாழை இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு அந்த இதை இட்டுருங்க, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த 20 லிட்டர் தண்ணீரை சொல்யூஷன் சொல்லக்கூடிய திரவம் மாதிரி இருக்குல்ல, இந்த வாழை சக்தியுடைய இதப்பட்ட திரவம், இந்த திரவத்தை 80 லிட்டர் தண்ணீருடன் கலந்து வாழைக்கு தெளிக்கும் பொழுது வாழையில் சம்மந்தப்பட்ட அனைத்து நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளும் நிவர்த்தி ஆகும். எனவே இந்த வாழை சக்தி என்ற நுண்ணூட்டச்சத்து கலவையை தயவு செய்து பயன்படுத்தாமல் இருக்காதீர்கள். இதை பயன்படுத்தும் பொழுது வாழையுடைய பூ மற்றும் மகசூல் அனைத்தும் அதிகரிக்கிறது, அறிவியல் பூர்வமாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது மிகச்சிறந்த நுண்ணூட்டச்சத்து கலவை. அடுத்து சொல்றது அர்கா பனானா ஸ்பெஷல் சொல்லுவாங்க. இது எங்க கிடைக்குதுன்னா, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூர்ல கிடைக்கும். இதை எப்படி வாங்கலாம், ஒன்று இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை நம்ம தொடர்பு பண்ணி வாங்கலாம், அல்லது மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிருஷி விகேன் கேந்திரா என்று சொல்லக்கூடிய வேளாண் பயிற்சி நிலையங்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் அவர்கள் தகுந்த வழிகாட்டுவார்கள். அர்கா பானா ஸ்பெஷல் இதுலையும் துத்தநாக இருக்கு, போரான் இருக்கு, இரும்பு இருக்கு, மெக்னீசியம், காப்பர், இந்த மாதிரியான நுண்ணூட்டச்சத்துக்குடைய கலவையாக காணப்படுது. இது நீரில் எளிதில் கரையக்கூடியது. இதை தெளிப்பதன் மூலம் வாழையுடைய பூ மற்றும் காய் எல்லாமே பெருசாகும். இந்த அர்கா பனானா ஸ்பெஷலுங்கிற இந்த நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 முதல் 5 கிராம் வரைக்கும் கூட, 5வது மாதம், 6வது மாதம், 7வது மாதம் தெளிக்கலாம். எவ்வளோ கான்சன்ட்ரேஷன், 10 லிட்டர் தண்ணி 20 கிராமுக்கு மேலே கூட போக வேண்டாங்க, 50 கிராம் வரைக்கும் கூட விவசாயிகள் தெளிக்கிறாங்க. 20 கிராம் முதல் 50 கிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய அர்கா பனானா ஸ்பெஷல் என்ற சொல்லக்கூடிய நுண்ணூட்டச்சத்துல கலவையை நம்ம தெளிப்பதன் மூலம் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்க்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பொட்டாஷ் அதிகமாக, அதாவது 300 கிராம் ஒரு மரத்துக்கு அப்ளை பண்ணுறப்ப நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும். வாழையில் பூச்சி, நோய், நூற்புழு தாக்குதல் மற்றும் வறண்ட நிலை தாக்குதல், வறண்ட நிலை தாங்க வறட்சி காலங்களை தாங்க, இது அத்தனைக்குமே பொட்டாஷ் வரும். இந்த செடிக்குன்னு சொல்ல எல்லா செடிகளுக்கும் பொட்டாஷ் அதிகமாக இடுதல் வேண்டும். அதிகமாக இடணுங்கிற வார்த்தை என்னென்னா, அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவில் இருக்கக்கூடிய பொட்டாஷ் உரங்களை இட வேண்டும். நைட்ரஜனை எக்காரணத்தை கொண்டும் வாழைக்குன்னு சொல்லலை, எந்த உரங்களுக்கு அதிகமாக போட்டாலும் பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக வரத்தான் செய்யும். ஒவ்வொரு முறையும் நெல் விவசாயிக்கு சொல்லுவாங்க, 1.5 மூட்டை யூரியாவுக்கு மேலே 1 தடவை போடாதீங்க, 1.5 மூட்டை யூரியா போட்டிங்கன்னா கூட வெவ்வேறு நிலையில் மிக முக்கியமான காலங்களில் போடுங்க, ஆனால் 1 தடவை போடுறப்ப 1.5 மூட்டை யூரியா போடாதீங்க, 22.5 கிலோன்னா அதுக்கு மேலே போகாதீங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரியே வாழைக்கு இதே நிலைமை தான். இந்த நுண்ணூட்டச்சத்து கலவையை விவசாயிகள் யாருமே பக்கத்தில் இருக்க

வரக்கூடிய வேளாண் அலுவலரோ தோட்டக்கலை அலுவலரோ தோட்டக்கலை இணை இயக்குனர் துணை இயக்குனர் இவருடைய அறிவுரை இல்லாமல் கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்காமல் அங்கீகரிக்கப்பட்ட இவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையைப்படி பயன்படுத்தி பயன்பெறுங்க. ஒரு சில நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை பற்றி மட்டும் பார்ப்போம். நைட்ரஜன் சத்து குறைபாடு, தலைச்சத்து குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதிர்ந்த இலையில் இலை மஞ்சளாகும். அதை விட மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் டீன்னு சொல்லுவாங்க, பூங்கொத்து கொடுப்பாங்க தெரியுங்களா, அது மாதிரி வாழையுடைய கொலைகள் எல்லாமே கொலை தள்ளுற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி அது எல்லாமே வி ஷேப்பில் தொடர்ந்து இருக்குங்க. இந்த மாதிரி வாழையுடைய தண்டு பகுதியிலேருந்து இதாகக்கூடிய வாழை இலைகள் எல்லாமே தொடர்ந்து பூங்கொத்து மாதிரி நிற்கும், மேலே எழும்பி வளராது. இது வைரஸ் தாக்குதல் இல்லைங்க. அந்த வாழை இலையிலேருந்து வரக்கூடிய அந்த ரெண்டு தண்டு பகுதிக்கு நடுவில் உள்ள பகுதி இடைவெளி விட்டால் தானே கொலை தள்ளுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கொலை தள்ளுவதற்கே வசதியே இல்லாமல் போயிருங்க. தெரிஞ்சுக்கோங்க, வாழை இலையில இலைகள் மஞ்சளாகுது. அது மட்டும் இல்லாமல் வாழையுடைய தண்டு பகுதியிலேருந்து வாழை மட்டை விரிது.

அந்த ரெண்டு தண்டு பகுதிக்கு நடுவில் உள்ள பகுதி இடைவெளி விட்டா தானே குளம் தள்ளுறதுக்கு வசதியா இருக்கும். இந்த குளம் தள்ளுவதற்கே வசதியே இல்லாம போயிருங்க. தெரிஞ்சுக்கோங்க, வாழை இலையில இலைகள் மஞ்சளாகுது. அது மட்டும் இல்லாம வாழையுடைய தண்டு பகுதியிலேருந்து வாழை மட்டை விரியுது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் எந்த ஒரு இடைவெளியுமே இருக்காது. பார்ப்பதற்கு அனைத்தும் ஒன்று போல் வி ஷேப்ல வச்ச மாதிரியே இருக்கும். அப்படின்னா நடுவில் இடைவெளி இருந்தால் தானே தண்டு வளரும். இதுதான் தலைச்சத்து குறைபாடு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நம்மளுடைய மண்ணில் பொறுத்த வரைக்கும் தலைச்சத்து குறைபாடு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது மணிச்சத்து குறைபாடுனா என்ன? பாஸ்பரஸ், அடி உரமாக பாஸ்பரஸ் போடணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. பாஸ்பரஸ் எப்பயுமே வேருக்கு நல்லது. வேர்கள் நன்றாக வளர்ச்சி அடைவதற்கு கண்டிப்பாக சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டோ டையமோனியம் பாஸ்பேட்டோ, டையமோனியம்னாலே அதுலேயும் நைட்ரஜன் சத்து இருக்குங்க உங்களுக்கு தெரியும். இதில் ஏதாவது உரங்களை நம்ம போடணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் மணிச்சத்து குறைபாடுனா என்ன ஆகும்? வேர்களுடைய வளர்ச்சி குறையும். வாழை இலை காற்றுல எப்படியும் கிழிஞ்சிருதுங்க. அதிகமான மணிச்சத்து குறைபாட்டினால தான் இலைகளுக்கு நடுவில் நிறைய விரிசலாகி இலை ஃபுல்லாக கிழிந்து காணப்படும். இதை கவனத்தில் கொள்ளுங்க, இது மணிச்சத்து. அடுத்தது பொட்டாசியம் சத்து குறைபாடு. பொட்டாசியம் சத்து குறைபாடு எப்போ வரும்னா, மேல் பகுதியில் உள்ள இலைகள் மஞ்சளாகாது, முதிர்ந்த இலைகள் அனைத்தும் மஞ்சளாகும். மஞ்சளாகி கடைசி வரைக்கும் வாழையில் இருக்கக்கூடிய வாட நோய் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்காது. என்ன ஆகும்னா, இந்த மஞ்சள் இலைகள் எல்லாமே பழுப்பு நிறமாகி பழுப்பு கடைசியில் கருகியது போன்று காட்சி அளிக்கும். இந்த கருகியது போன்று காட்சி அளித்து தொங்கும். அதில் பூசண தாக்குதல் அதிகமாக உண்டாகும். அந்த பூசண தாக்குதலால் மரம் ஒருவேளை இறப்பு நிலையை அடைவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. இதைத்தான் விவசாயிகள் எதோட ஒப்பிட்டுக் கொள்வார்கள் என்றால், மட்டை காய்ச்சல் நோய் சிக்கோட்டக நோய் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. மட்டை காய்ச்சல் நோய் ஒரு பூசண நோய். இது சாம்பல் சத்து குறைபாடு. மட்டை காய்ச்சலில் சின்னோண்டு புள்ளி உருவாகி கடைசியில் எல்லா புள்ளிகளும் ஒன்றிணைந்து தான் மட்டை காய்ச்சல் நோயாக இருக்கும். இந்த புள்ளி உருவாகாது, ஃபுல்லாகவே முதல்ல மஞ்சளாகுது, அப்புறம் பழுப்பாகுது, அப்புறம் ஃபுல்லாகவே கருகிறது. சாம்பல் சத்தையும் சிக்கோட்டக்காய் இலைப்புள்ளி நோயும் தயவு செய்து குழப்பி கொள்ள வேண்டாம். அடுத்தது மற்ற சத்தை பற்றி சொல்கிறாங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்துங்க. இந்த கால்சியம் சத்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, இலைகள்லாம் சிறுத்துறோம், செடி தளர்ந்து வளராது. ஒவ்வொரு இலையும் சின்ன சின்ன இலையாக இருக்கும். இது பார்க்கறதற்கு முடிக்கொத்து நோய் போன்று காட்சி அளிக்கும். முடிக்கொத்து நோயினுடைய தாக்குதலை எளிதில் கண்டுவிடலாம். ஏனென்றால் இலைகள் வளர்ச்சி மட்டும் கிடையாது, செடி முழுவதுமாக தடைப்பட்டு காணப்படும். ஆனால் இலை ஃபுல்லாக ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, செடி ரொம்ப உயர்வாக வளர மாட்டேங்குதுன்னா அது கால்சியம் சத்து குறைபாடு. மறந்துடாதீங்க, நம்மளுக்கு தெரியாது இல்லை, கொலை தள்ளுறதுக்கு முன்னாடி 12 முதல் 15 சொல்கிறாங்க இலைகள் இருக்கணும்னு. கொலை தள்ளினதுக்கு அப்புறம் 10 வாழை இலை நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நல்லா பெரிய பழமாக நல்ல சாகுபடியோட நம்மளுக்கு கிடைக்கும். இதுதாங்க அறிவியல் பூர்வமாக சொல்லக்கூடியது. அதாவது கொலை தள்ளுறதுக்கு முன்னாடி 12 முதல் 15 இலைகள் இருக்கணும். கொலை தள்ளினதுக்கு அப்புறம் குறைந்தது 10 இலைகளாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். இது அத்தனைக்குமே பனனா சக்திங்களோ இல்லை அர்க்கா பனனா ஸ்பெஷல்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இதை வாங்கி நம்ம போட்டாலே போதும், இந்த கால்சியம் சத்து குறைஞ்சிரும். அடுத்து கந்தக சத்து குறைபாடு, சல்ஃபர்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா, வாழையுடைய இலக்கலர் பச்சையாக இருக்கும். ஆனால் எங்கர் இலைன்னு சொல்லக்கூடிய இளமையான இலைகள் எல்லாமே பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரி வரும். பின்னாடி அது நல்ல இதாயிரும். வாழையுடைய முத இலைக்கு என்ன பேர்னா சிகார் இலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இலை வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், வாழை இலத்துடைய பச்சையாக மாறிடும். ஆனால் கடைசி வரைக்கும் கந்தகச்சத்து குறைபாட்டினால் இருக்கக்கூடிய வாழையுடைய இலைகள் வந்து அந்த பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரி, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், குறைந்த பச்சையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கந்தகச்சத்து குறைபாடு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து மெக்னீசியம் சத்து குறைபாடு. மெக்னீசியம் சத்து குறைபாடுலையும் பாஸ்பரஸ் சத்துக்கு சொன்ன மாதிரி அதிகமாக இலை கிளியும். இலையுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து மஞ்சளாகும். அது எப்படி இருக்குன்னா கோடு கோடாக நிற்கும். நடுநரம்பு தவிர மற்ற பகுதிகள் எல்லாமே இந்த மாதிரி மாற்றம் அடையும். சாம்பல் சத்து இலையில கீழ்ப்பகுதியிலேருந்து முழுமையாக மஞ்சள் நிறமாற்றம் அடையும். இது அப்படி இல்லை, வாழை இலையில நடுநரம்பு பெரிய நரம்பாக இருக்கும், அப்புறமா ஒவ்வொரு நரம்பு சின்ன சின்ன நரம்பு இருக்கும். இந்த நரம்புகளுக்கு இணையாக மஞ்சள் நிற கோடுகளும் வாழை இலையில முழுவதுமாக கிழிந்து காணப்படுவதும் மெக்னீசிய சத்து குறைபாடு. இதெல்லாம் தனியாலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஒரு மரத்துக்குன்னா 200 கிராம் மெக்னீசியம் சல்ஃபேட் கீழே விடணும் அப்படின்னு நம்ம பார்ப்பதை விட ஒரு 300 சத்து கலவையாக இந்திய அரசு ஆராய்ச்சி நிலையங்கிருந்து பெறப்பட்ட உரங்களை நாம் பயன்படுத்துவதன் மூலம் இந்த 300 சத்து குறைபாடை நாம் தவிர்க்கலாம். அடுத்தங்க மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா போரான் சத்து. இந்த போரானுடைய சத்து குறைபாடு எப்படி இருக்கும்னா, மேல் பகுதியில் இருக்கக்கூடிய நடுநரம்பு பகுதி நல்லா வளர்ந்துருக்கும், ஆனால் பக்கத்தில் கூடிய வாழையுடைய இலப்பரப்பளவு குறைந்து காணப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். போரான்ங்கிறது தென்னைக்கு எலுமிச்சைக்கு போடுற மாதிரி இதுலேயும் கலந்துருக்கும், இந்த பானா சக்தியிலையோ இல்லை பானா ஸ்பெஷல்னு சொல்லக்கூடிய இதுலேயோ. அடுத்து தாமிரச்சத்து குறைபாடு. தாமிரச்சத்து குறைபாடு பொறுத்த வரைக்கும் இலைகள் முழுவதும் வாடியது போன்று

0: காட்சி அளிக்கும். அதாவது வாழை முதல்ல எமர்ஜி ஆகிறப்ப இப்படி இருக்கும், அப்புறமா இப்படி எப்பயும் போல அப்படி சாஞ்ச மாதிரி நிற்கும். ஆனால் எப்பயுமே வாழையில் தோன்ற ஆரம்பிக்கிற பட்சத்திலேயே வாடியது போன்று காட்சி அளித்தால் அது தாமிர சத்து குறைபாடு. சரிங்களா? அடுத்து இரும்பு சத்து குறைபாடு. பொதுவாக இந்த உவர் நிலம் அதிகமாக உப்புத்தன்மை உடைய நிலங்களில் தான் இரும்பு சத்து குறைபாடு அதிகமாக காணப்படும். ஒவ்வொன்றுக்கும் மெக்னீசியம் சல்ஃபேட் மெக்னீசிய சத்து குறைபாடுக்கு, இரும்பு சத்துக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படிங்கிறத விட நம்ம பனனா சக்தி அல்லது அர்கா பனனா ஸ்பெஷல் என்ற நுண்ணூட்ட சத்து கலவையை பயன்படுத்துவதன் மூலம் நாம் இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடுகளை தவிர்க்கலாம். பனானா சக்தியாக இருக்கட்டும் அல்லது அர்கா பனானா ஸ்பெஷலாக இருக்கட்டும், இது ரெண்டு நுண்ணூட்ட சத்து கலவைகளுக்கும் எந்த விஷத்தன்மையும் கிடையாது. இப்பொழுது கடைசியாக கூறுவது என்னவென்றால், வாழைக்கு அடிவுரத்திலிருந்து மேலுரம் வரை உங்களுடைய மண் பரிசோதனையை செய்துவிட்டு ஒரு மரத்திற்கு இவ்வளவுன்னு என்று தீர்மானிப்பார்கள். 200 கிராம் யூரியா, 60லேருந்து 100 கிராம் வரைக்கும் பாஸ்பரஸ் போவாங்க, 300 கிராம் வரைக்கும் பொட்டாஷ் போவாங்க, பிரித்து போட சொல்லுவாங்க. அதை வேளாண் அலுவலர்கள், தோட்ட அலுவலர்கள் மற்றும் இணை இயக்குனர், துணை இயக்குனர், வேளாண் தோட்டக்கலை அலுவலர்களை கேட்காமல் நாம் உரக்கடைகளை சார்ந்து வாழ்வதை தவிர்த்துவிட்டு முழுவதுமாக இவர்களுடைய அறிவுரைகளை கேட்டே முழுமையாக பயன்பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அர்கா பனானா ஸ்பெஷல் மற்றும் பனானா சக்தி இந்திய அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து வெளியிடக்கூடிய ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு அறிவுரையாகும். இதை ரெண்டுமே நீங்கள் உங்களுடைய மாவட்ட கிருஷி விகேன் கேந்திரா என்ற அலுவலகங்களில் போய் பெற்றுக்கொள்ளலாம். விலையின் அளவு மாறுதலுக்கு உட்பட்டது. ஆனால் இந்த பவுடர் போன்ற பாக்கெட்டுகளோ இல்லை திரவப் பொருட்களோ பக்கத்தில் உள்ள மாவட்ட அலுவலகங்களை இது பண்ணுறப்ப அவங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டியாகவும் தொலைபேசி எண்ணையும் கொடுத்து அவங்க இருந்து வர செய்வாங்க. உங்களுக்கு இதாகும். அதனால் எக்காரத்தை கொண்டு நுண்ணூட்டச்சத்து கலவையோ உரம் போடுறப்போ மட்டும் அதிகமாக போடாமல் அறிவிக்கப்பட்ட அறிவுரைகளை பயன்படுத்துமாறு வாழை விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறேன்.
1: இதுவரை வாழையில் உர மேலாண்மை குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. ஜெய்கணேஷ் அவர்கள். தொடர்வது மெல்லிசை.

0: தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: நம்ம இன்னைக்கு முதலாவதா தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, போன்சாய் மரம் வளர்ப்ப பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன போன்சாய் மரம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க இன்னைக்கு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மரங்கள் வந்து இயற்கையோட வரங்கள் தான் சொல்லணும். பெரிய அளவில் வளரும் மரங்களை வீட்டுக்குள்ள சிறிதாக வளர்த்து அதனுடைய அழகை ரசிக்க உருவான ஒரு கலை தான் இந்த போன்சாய். சீனாவில் பென்சிங் என்ற பெயரில் சுமாராக 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றி பின்னர் ஜப்பானுக்கு இந்த கலை பரவியதான். ஆதிகாலத்தில் மருத்துவ மூலிகைகளை பாதுகாக்கவும் அழகுக்காகவும் சிறிய தட்டுகளில் வளர்க்கப்பட்டுதான் பிரபலமடைந்தது இந்த போன்சாய் செடி வளர்ப்பு. சரி, நான் போன்சாய் போன்சாய்ன்னு சொல்றேன், அதனோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சீன மொழிகளில் போன் என்றால் தொட்டி அல்லது தட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாய் என்றால் மரம் அல்லது செடி என்று அர்த்தமா. இதுதான் கால வாக்கில் உலகம் முழுவதும் போன்சாய் என்ற பெயரில் பரவிட்டான். சரி, இப்போ பேரோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தமிழகத்துக்கு ஏற்ற போன்சாய் மரங்கள் என்னென்ன இருக்குதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக போன்சாய் மரங்களுக்கு சிறிய இலையும் வடிவமைக்க எளிதான தண்டு பாகம் உடைய மரங்கள் தான் தேவைப்படுமா. நம்முடைய தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ப ஆல், அரசு, வாகை, வேம்பு, புங்கம், புளி, கொன்றை, நாவல், சப்போட்டா மரங்களும் ஜப்பானிய மேபிள், போனிடெயில் பாம் போன்ற வெளிநாட்டு ரகங்களும் வளர்க்க ஏற்றதான். இந்த போன்சாய் வளர்ப்பு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன்சாய் வளர்ப்பில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரித்தல் மற்றும் வடிவமைத்தல் தான் இதனுடைய முக்கியமான தொழில்நுட்பமாக. பெரிய மரத்தை சிறிய தொட்டியில் சிறிய தோற்றத்தில் வளர்ப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயமாங்க. இதுக்கு வந்து நிறைய பொறுமையும் அடிப்படையான அறிவும் பராமரிப்பும் தெரிந்தால் மட்டும்தான் இதை வளர்க்க முடியுமா. இப்போ இதுக்கான வளர்ப்பு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய தொட்டியில் முதல்ல வந்து ஒரு செங்கல் துண்டு, அது கூட மக்கிய சாணத்தை உரமிடணும். அதில் வந்து வேர்கள் கத்தரிக்கப்பட்டு அதனுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்திய சிறிய தாவரங்கள் நட்டு அதனை பராமரிக்கணும். தேவைக்கு ஏற்ப தான் இதுக்கு வந்து நீர் விடணும். நீரை வந்து எக்காரணம் கொண்டும் அதில் தேங்க விடாமல் பார்த்துக்கணும். இது பெரிதாக வளராமல் அடிக்கடி நம்ம அதை வந்து கத்தரித்தும் வேர்களை அப்புறப்படுத்தியும் பராமரிக்கணும். இது வீடுகளில் வந்து உட்புற அலங்காரத்திற்காக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 100 முதல் 200 வயதான மரங்களையே செடிகளையோ இதில் வளர்க்கலாம். வயது கூட கூட இதனுடைய மதிப்பானது உயர்ந்து கொண்டே போகுமா. சரி, இவ்வளோ நேரம் இந்த போன்சாய் மரங்கள் வளர்க்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதனுடைய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடுகளில் இயற்கை வனம் போன்ற அமைப்பை உருவாக்குமா, நேர்மறை ஆற்றலை உருவாக்குதான். அதே மாதிரி இன்டோர் டெக்கரேஷனுக்கு இது ரொம்பவும் ஏற்றதான். தெரிஞ்சுக்க போற செய்தி என்ன?

மாங்காய் செடி பூத்து குலுங்க என்ன செய்யணும், அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரோஜானாலே ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய வீடுகளில் பார்த்துருக்கோம், நிறைய பேர் தொட்டியில் கலர் கலரான ரோஜா பூவெல்லாம் வளர்த்துட்டு தான் வராங்க. நம்மளும் வாங்கி வளர்ப்போம். சில நேரம் அது சில வீட்டில் நல்லா பூக்கும், சில இடங்களில் அதோட பூக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அந்த ரோஸ் செடியில் நம்ம வேறு ஏதாவது உரம் போட்டோ எப்படியாவது பூ பூத்துறாதா அப்படின்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து தான் அதை வளர்த்துட்ருப்போம். அவங்களுக்கான செய்தி தான் இன்றைக்கி, பூக்களின் ராஜா வந்து ரோஜா. இந்த செடியை வந்து வீடுகளில் தொட்டிகளையும் வைக்கலாம், இல்லைனா சிறிய தோட்டங்களை நம்ம மண்பகுதிகளை கூட வச்சு வளர்க்கலாம். சரியான வடிகால் வசதியும் ஊட்டச்சத்தும் இருந்தால்தான் இது நல்லா வளரும். இந்த ரெண்டும் சரியாக செடிக்கு கிடைக்கலனா இலைகள் வந்து பழுத்து மஞ்சள் நிறமாக மாறி பூ பூப்பது கூட குறைஞ்சிருமா. இதனுடைய நறுமணமும் பூக்களின் அழகும் நம்முடைய மனத்தை வந்து எப்பொழுதுமே ரம்யமாக வச்சுருக்கோம். ரோஜாவில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. நம்ம நாட்டு ரகங்கள், அதேமாதிரி ஹைப்ரிட்ஸு, எல்லா வகைகளுமே இருக்குது. மஞ்சள், ஆரஞ்சு, ரெட் ரோஸு, லைட் ரோஸு, ஒயிட் ரோஸுன்னு நிறைய கலர் இருக்குது. சரி, இப்போ ரோஜா செடி பூத்து குலுங்கணும், அதுக்கு என்ன செய்யலாம்னா இயற்கையான முறையில் எளிதாக செய்யக்கூடிய வழிமுறைகள் தான். அதாவது நன்கு பழுத்த நாட்டு வாழைப்பழத்தை அதனுடன் 2 தேக்கரண்டி மரசாம்பல், இதுக்கு தேவையான அளவு புளித்த மோர், கொஞ்சம் போல நாட்டு சர்க்கரை, இதையெல்லாம் சேர்த்து 1 லிட்டர் தண்ணீரில் கலக்கணும். இதை அப்படியே 24 நேரம் வச்சிருந்து காலை அல்லது மாலை நேரத்தில் செடிகளின் தூரில் வந்து நல்ல நனையும்படி அதை அப்படியே ஊற்றிடணும். இந்த உரக்கரைசல் இலைகளின் மீது தெளிக்கக்கூடாது, கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. செடியோட தூரில் தான் தெளிக்கணும். இவை ரோஜா செடிகளின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து கரைசலாம். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகளின் வேர்ப்பாகத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும். செடிகளின் வளர்ச்சி குன்றிய நிலையில் இருந்தால் 19:19:19 உரத்தை நீரில் கரைத்து தெளிக்கலாம். ரோஜா செடிகள் ஓரளவு தான் சூரிய ஒளியில் இருந்தால் போதுமானது, அப்போ தான் நல்ல பூக்கும். நிழலிலும் இருக்கக்கூடாது. பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் மருந்தை தெளிக்கலாம். இது மாதிரியாக செஞ்சு வந்தாலே போதும், பூ பூத்து குலுங்க ஆரம்பிச்சிரும். பூக்காத செடிகள் கூட பூக்க வைக்குது இந்த எளிய குறிப்பு. அதனால நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி உங்கள் ரோஜா செடியை நல்லா பூக்க வைங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற செய்தி என்னன்னா அழிந்து வரும் அழுங்கு, அதாவது எறும்பு தின்னியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். காட்டின் காவலாளிகள் அல்லது இயற்கையின் பூச்சிக்கொல்லின்னா இதை சொல்லுவாங்களாம். இவை வந்து பாலூட்டி இனமா, பார்ப்பதற்கு பூனை அளவில் இருக்குமா. இந்த அரிய விலங்கு ஆபத்தை உணர்ந்தால் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க தன்னை ஒரு இரும்பு கூண்டு போல சுருண்டு கொள்ளும் இயல்புடையதான் இந்த எறும்பு தின்னி. உலகில் இதுவரை 8 வகையான அழுங்குகள் உள்ளனமா. ஆசியாவில் மட்டும் 4 இனங்கள் இருக்கிறதாம். அவைகளில் இந்தியாவில் காணப்படுவது இந்திய அழுங்கு என்பதாம். இவை இந்தியா, இலங்கை, நேபாளம், பூட்டான் போன்ற நாடுகளில் சமவெளி மற்றும் மலைகள் போன்ற இடங்களில் காணப்படுதாம். இவை வந்து வறண்ட புதற்காடுகள், வெப்பமண்டல காடுகளிலும் வாழ்கிறதாம். எறும்பு தின்னியின் அமைப்பு எப்படி இருக்குன்னா, இதோட தலையை தவிர அனைத்து உறுப்புகளும் கடினமான செதில்கள் போன்ற தோள்களால் மூடப்பட்டிருக்குமா. நீண்ட வால் மற்றும் உறுதியான செதில்கள் போர்த்திய வண்ணம் காணப்படுமா. ஆண் எறும்பு தின்னியை விட பெண் எறும்பு தின்னிகள் அளவில் ரொம்ப சிறியதா. இவை வந்து 15 முதல் 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழுமா. இவற்றின் நீண்ட நாக்கு மூலமாக எறும்புகளையும் பூச்சிகளையும் தூரத்திலிருந்தே பிடித்து உண்ணக்கூடியவையாம். இதற்கு பார்வை திறன்கிறது ரொம்பவே குறைவான், ஆனால் மோப்ப சக்திங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குமா. நீரில் நீந்தும் ஆற்றல் கொண்டவையாம். ஒரு சில வகைகள் மரம் கூட ஏறுமா. தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளதாக இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவை மட்டும் இல்லை என்றால் கரையான்களின் எண்ணிக்கை கட்டுப்பாடு இன்றி பெருகி காடுகளில் அழிவை கூட ஏற்படுத்துமா. அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே உயிரினமாக உள்ளது இந்த எறும்பு தின்னி என்ற அழுங்குகளாம். இந்த எறும்பு தின்னியை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமையும் கூட.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
3: நேரம் 8 மணி, இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு IG ரம்யா பாரதி தெரிவித்தார்.

0: அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார். சீரமைப்பு பணிகள் படிப்படியாக நடைபெறும் என்று திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். சென்னை சாலிகிராமம் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் டிரைப்ஸ் இந்தியா விற்பனை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விற்பனை மையங்கள் தொடங்குவதால் பழங்குடியினரின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் கைவினைப் பொருட்கள், கைத்தறிப் பொருட்கள், இயற்கை உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் திரு எஸ் விஜயகுமார், இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு அமைப்பின் மேலாண்மை இயக்குநர் திரு ராஜா முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று பஞ்சாப் அணிக்கு எதிரான முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன் வரை 5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகணம் கேட்கலாம் நேர்களே. வீரா திரைப்படத்திற்காக SV பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

பிள்ளை சாத்து குளிர் காத்து கா பாத்து கைய கோத்து வீடம் பா.

0: சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படத்திற்காக ஒலித்த குரல் ஆஷா போஸ்லே.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பாட்டு பாட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல் தாய்மாமன் திரைப்படத்திற்காக.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு

0: புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திற்காக பாடியவர்கள் அருண்மொழி, எஸ் ஜானகி. இனி வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படத்திற்காக பாடலை பாட இருப்பவர் ஷாகுல் ஹமீத்.

0: திரிகாணத்தில் நிறைவாக வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திற்காக பாடலை பாடியுள்ளவர்கள் தனுஷ் யோகி.
1: Watch out, I'm a

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.
2: திரைக்கதையில் தொடரும் பாடல் பணக்கார குடும்பம் திரைப்படத்துக்காக TM சௌந்தரராஜன் பாடியது.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 32.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 69%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 30.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 66%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை உரிமை குரல். அறிந்திரு விழித்திரு நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எல் சரத்பாண்டியன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 3. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 8. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம். 9:00 இசைப்பெட்டகம். மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு. மகாராஜபுரம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உடன் பாடியுள்ளார். வி தியாகராஜன் அவர்கள் வயலின். பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசை. பாகல்மேடு பி கே வெங்கடேசன் அவர்கள் தவில். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பூமியின் மறுசீரமைப்பு விழிப்புணர்வு வளமாக்கலுக்கான திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 2:15 திரைகாணம். 2:40 இசை பயிற்சி. மாமவ ஆசிருத்த ராகம் பவப்ரியா. ஆதிதாளம் சுவாதி திருநாள் கிருதி பகுதி 4. ஆசிரியர் சீதா நாராயணன் அவர்கள். மாணவிகள் எஸ் வர்ஷினி விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர். 2:55 வானிலை. 3:00 விடுமுறை விண்ணப்பம். 4:00 பொன்னியின் காவலன் நாடகம். எழுதியவர் கொற்றவன் அவர்கள். நடித்திருப்பவர்கள் இளங்கோ குமணன், இஎம்எஸ் முரளி, கே பி குமார், பி ஆர் துரை, ஏ ராஜேந்திரன், கே ஆர் அனுராதா, எஸ் ஜெயந்தி, சி சசிகுமார், இஏ வில்சன், எல் மோகன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். 5:00 குட்டீஸ் நேரம். மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல். மதுரை மாவட்டம் மதிச்சியம் டி சூரியபிரகாஷ் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் இடம்பெறும். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 356 பகுதி. 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். கடற்பாசியில் திசு வளர்ப்பின் முக்கியத்துவமும் பயன்பாடுகளும். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05-9:15 திரைகாணம். 10:00 ரவி வாசரிய அகில் பாரதிய சங்கீத் சபா. பண்டிட் ஹரிசங்கர் பட்டாச்சாரியா அவர்களின் சித்தாரிசை இடம்பெறும். இந்நிகழ்ச்சி டெல்லி.

0: 197 runs set by Lucknow Super Giants in Lucknow. Punjab Kings made 200 for 3 in 18 overs. Earlier, Punjab Kings won the toss and opted to bowl. Put into bat, Lucknow Super Giants posted 196 runs for the loss of 6 wickets in stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களை 101.4 MHz FM ரெயின்போ 100.1 MHz FM கோல்ட் மற்றும் 102.3 MHz விவத் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மதியாலை 720 KHz, மதுரை மதியாலை 1269 KHz அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.